0: நேரம் 5:31:45.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: நூறு புள்ளி ஒன்று எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மேற்கூட்ட அடுத்து ஒலிக்கிறது ஸ்ரீவள்ளி திரைப்படத்திற்காக கமலா பாடியிருக்கும் பாடல்.

புலரும் பொழுதில் வண்ணம் மலராய் அடுத்து ஒலிக்கிறது. ஞான சௌந்தரி படத்திற்காக பி ஏ பெரியநாயகி ஜிக்கி பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:42:25. புலரும் பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து திருநீலகண்டர் படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல்

வணக்கம் அன்பு உள்ளங்களே, இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல் விழி வானொலி நிலையத்தின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்று சக ஆண்டு 1947, வைசாக மாதம் 12 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 2 நாள், பராபவ வருடம் சித்திரை மாதம் 19 நாள் சனிக்கிழமை. வள்ளுவன் வாக்கிலே ஒன்றாய் இன்றைய குறளமுதம்:

0: கல்.
1: சாகும் நாள் வரை விடாது அறம் செய்து வர வேண்டும். அதுவே ஒருவன் மீண்டும் பிறந்து வாழும் துன்ப வழியை அடைக்கும் கல்லாக மாறும். குறள் எண் 38 அறன் வலியுறுத்தல்.
0: வீணால் படாமை நன்றாற்றில் அகுதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல்.
1: சாகும் நாள் வரை அறம் செய்து வர வேண்டும் விடாது. அதுவே ஒருவன் மீண்டும் பிறந்து வாழும் துன்ப வழியை அடைக்கும் கல்லாக மாறும். குறள் எண் 38 அறன் வலியுறுத்தல்.

0: நேற்று ஏற்பட்ட வெடிவிபத்தில் அந்நாட்டின் புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த 14 வீரர்கள் உயிரிழந்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இது உங்கள் பீமனா அகாஷ்வணி தொழில் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நேரம் 6:02 நிகழ்ச்சியும் நேரமும். இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளையும் அதற்கான நேரங்களையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காலை 6:10 வணக்க பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், காலை 7:00 7:25 வணக்கம் பரணி, காலை 8:02 8:30 8:55 கேட்கலாம் திரையுறவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று மகிழ்ச்சி மன்னிப்பதிலா மறப்பதிலா, 12 மனம் விரும்புதே மறுப்புகள், 11:02 வெளிச்சம், 11:30 ஸ்டெம் சீசன் 6 கிரிக்கெட் தொடர்பான நிகழ்ச்சி, பகல் 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 12:50 ஸ்நேகிதியே, பெண்கள் பாதுகாப்பில் குடும்பத்தின் பங்கு, 1:00 நலம் தானா, மழலை குழந்தைகளின் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த ஆலோசனைகளை கேட்கலாம் வழங்குகிறார் குழந்தைகள் மருத்துவ நிபுணர் டாக்டர் பிரசன்ன நாராயணன் அவர்கள். 1:10 தொடர்ந்து நலம் தானாவில் கருப்பு திராட்சியின் ஆரோக்கிய நன்மைகள் குறித்து தெரிஞ்சுக்கலாம். 1:55 திரையிசை. இன்று பிற்பகல் 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மோட்சு திருவிழா குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 3:02 மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஞாபகம் வருதே. இன்று மாலை 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 6:40 பக்தி மாலை, 7:00 தரைசை, 7:10 மதுரை மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ரகுராஜா, 7:25 நம்மை சுற்றி, 7:30 உழவர் உலகம். இந்த நிகழ்ச்சியில் மதிப்பூட்டிய தீவன பயிர் தயார் செய்தல் உரை கேட்கலாம் வழங்குகிறார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி அனுராதா அவர்கள். தொடர்ந்து வேளாண் கல்லூரி மாணவி வழங்கும் விவசாய குரல் கேட்கலாம். 8:05 இளம் காற்று, 9:15 திரையிசை, 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் பண்டை தமிழர் பண்பாடு குறித்து தெரிஞ்சுக்கலாம். 10:00 தாலாட்டும் தென்றல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். மக்களை இதுவரைக்கும் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளையும் அதற்கான நேரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்கள், கேட்டு மகிழுங்கள். கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும் இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

0: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. தி எலெக்ஷன் கமிஷன் ஹஸ் ஓர்டர்ட் ஃபார் ரீபோலிங் இன் 15 போலிங் ஸ்டேஷன்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் டுடே. ரீபோலிங் வில் பி ஹெல்ட் அட் 11 போலிங் ஸ்டேஷன்ஸ் ஆஃப் மக்ராஹட் பஷ்சிம் அசெம்பிளி கன்ஸ்டிட்யூன்சி அண்ட் 4 போலிங் ஸ்டேஷன்ஸ் ஆஃப் டைமண்ட் ஹார்பர் அசெம்பிளி கன்ஸ்டிட்யூன்சி இன் தி ஸ்டேட். மோர் ஃப்ரம் அவர் கரஸ்பாண்டன்ட்.
1: The Election Commission of India has ordered re-polling in 11 booths in Mograhat Paschim and 4 booths in Diamond Harbour Assembly constituencies in South 24 Parganas district of West Bengal. Commission has taken the decision after analyzing the reports of returning officers and observers. The re-polling will start on 7 a.m. in the morning and end on 6 p.m. in the evening. Kollan Laha reporting from Kolkata.
0: Voting in these polling stations was held on Wednesday in the second phase of assembly elections in West Bengal. Government has said that it is ensuring preparedness and taking all necessary steps to facilitate energy supply, maritime operations and support to Indian nationals amid the evolving West Asia situation. In a statement, Ministry of Petroleum and Natural Gas said that enforcement actions to curb hoarding and black marketing of LPG is continuing across the country. More than 2,300 raids were conducted across the country. It said that online LPG cylinder bookings increased to 98% on industry basis. Around 49.8 lakh domestic LPG cylinders were delivered against bookings of around 41.6 lakh LPG cylinders. Union Minister for Petroleum and Natural Gas Hardeep Singh Puri has said India expanded its crude oil sourcing base to 41.

இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநூல் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 6:11. காதை ஊடுருவும் காலை பணியில் பொழுது புலரும் இந்த பொன்னான வேளையில் இறை தேடும் பறவைகளும் பரமனின் அருள் தேடும் இந்த இனிய காலை பொழுதில் புதிதாய் பிறந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் இன்பம் தரும் இனிய நாளாக அமைய வாழ்வு தந்த இறைவனை வாழ்த்தி பணிவோமா பக்தி பாக்களால். பண்பலை 102.6 மலர்வன வணக்கப்பூக்கள்.

நேரம் 6:15, இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் இளங்கள் தூரம் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நேரம் 6:21, இது உங்கள் அபிமான ஆகாஷ் வனிதனல் விரிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz-ல உங்கள் இல்லங்கள் தோறும் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்கப்போக்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 6:29 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz வணக்க போக்கல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மகா ஹெட்ஸில் பக்தி பாக்களாய் இதுவரை மனம் பரப்பின வணக்கப்போக்கள் நிகழ்ச்சி.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:35 நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது
2: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: உளுந்து பயிரில் மஞ்சள் தேமல் நோயின் அறிகுறிகளாவன பாதிக்கப்பட்ட செடிகளில் உள்ள இளம் இலைகளில் மஞ்சள் நிற புள்ளிகள் தோன்றி பின்பு மஞ்சளும் பச்சையும் கலந்த மஞ்சள் தேமல் போல காணப்படும். புதிதாக உருவாகக்கூடிய இலைகள் முழுவதுமாக மஞ்சள் நிறமாகி காணப்படும். பாதிக்கப்பட்ட செடிகளில் வளர்ச்சி குன்றி காணப்படும். பாதிக்கப்பட்ட செடிகளில் காய்களின் எண்ணிக்கை குறைவதோடு காய்கள் மஞ்சள் நிறமடையும். இந்த நோய் பாதிக்கப்படாத செடிகள் மற்றும் வயல்களுக்கு சாறு உறிஞ்சும் பூச்சிகளான வெள்ளை ஈக்கள் மூலம் பரவுகிறது. இந்த நோயை கட்டுப்படுத்த நோய் எதிர்ப்பு உளுந்து ரகங்களான பம்பன் 10 மற்றும் பம்பன் 12 போன்ற ரகங்களை

0: பயன்படுத்த வேண்டும். விதைப்பதற்கு முன்பாக ஒரு கிலோ விதைக்கு 5 மில்லி இமிட்டா குளோபிரேட் 600 FS என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நோய் எதிர் உயிர்கொல்லியான பேசிலஸ் சப்டிலிஸ் என்ற பாக்டீரியா கலவையை 1 ஏக்கருக்கு 1 கிலோ என்ற அளவில் நன்கு மக்கிய தொழுவுரம் 100 கிலோவுடன் கலந்து வயலில் இட வேண்டும். வயலில் வரப்பை சுற்றி மக்காச்சோள பயிரினை 2 வரிசை வீதம் வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். மஞ்சள் தேமல் நோய் தென்பட்டவுடன் ஒரு சில பாதிக்கப்பட்ட செடிகள் இருக்கும் நிலையில் அவைகளை உடனடியாக பிடுங்கி அழிக்க வேண்டும். வயலில் 1 ஏக்கருக்கு 5 என்ற வீதத்தில் மஞ்சள் நிற ஒட்டுப்பொறிகளை அமைத்து வெள்ளை ஈக்களை கண்காணிக்க வேண்டும். 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் போராக்ஸ் மற்றும் 10% நொச்சி இலை சாறு கலந்த கரைசலை விதைத்த 30 நாட்கள் கழித்து தெளிக்க வேண்டும். தேவைக்கு ஏற்ப நச்சுயிரிகளை பரப்பும் வெள்ளை ஈக்கள் தென்பட்டால் 1 ஏக்கருக்கு 100 கிராம் அசிட்டாமிப்ரிட் 20 WP அல்லது 40 கிராம் தயோமீதாக்சம் 75 WG அல்லது 100 மில்லி இமிட்டா குளோபிரிட் 17.5 SL ஆகிய பூச்சிக்கொல்லிகளில் ஏதேனும் ஒன்றை 200 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும். இந்த ஒருங்கிணைந்த நச்சுயிரி நோய் மேலாண்மை முறைகளை பயன்படுத்தி பயர் வகை பயிர்களை தாக்கும் மஞ்சள் தேமல் நோயை கட்டுப்படுத்தலாம். கோடைக்காலத்தில் கறவை மாடுகள் வெப்ப அழுத்தத்தினால் பால் உற்பத்தி மற்றும் இனப்பெருக்கத்தில் பாதிப்படைய வாய்ப்புள்ளது. மேலும் கோடைக்காலத்தில் பாலில் கொழுப்பு கொழுப்பற்ற திடப்பொருட்களின் அளவை நிலைநிறுத்த ஒரு மாட்டிற்கு 1 நாளைக்கு தீவனத்தில் சோடா உப்பு 40 கிராம் என்ற அளவில் கோடைக்காலம் முடியும் வரை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு கறவை மாட்டிற்கும் 1 நாளைக்கு 70 லிட்டருக்கு மேல் குடித்தண்ணீர் கிடைக்குமாறு செய்ய வேண்டும். மேலும் சிமெண்ட் தொட்டிகளில் தண்ணீர் வைப்பது நீர் எப்போதும் குளிர்ச்சியாக இருக்க உதவும். கோடையில் பசுந்தீவனம் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதிக வெயில் உள்ள நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் கொட்டகையிலோ அல்லது மர நிழலிலோ தங்க வைக்க வேண்டும். கொட்டகையின் கூரையில் நீர் தெளிப்பான்கள் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். கால்நடைகளின் உடலுக்கு தெளிப்பான்கள், தண்ணீர் பீச்சியடிக்கும் கருவிகள் போன்றவை மூலம் தண்ணீர் தெளிக்க வேண்டும். இது கால்நடைகளின் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும்.
1: சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 45 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 78 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் 1 குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மெல்லிய தென்றல் காற்றாக மேற்கு மற்றும் தென்மேற்கு திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 32% முதல் 73% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ்.
1: அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடைத்தெரு சந்தனு நல்லா தேடி தேடி

0: உழவர் சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 52 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 54 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 55 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 20 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 26 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 46 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 90 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
1: நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம்.
0: தக்காளி குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னையஞ்சல். அதனைத் தொடர்ந்து 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி கேட்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி தொடர் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவி வரும் அசாதாரண சூழலை எதிர்கொள்ளவும் நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்யவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்க நாடு முழுவதும் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. நேற்று ஒரே நாளில் மட்டும் 2,300 மேற்பட்ட இடங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சிலிண்டர் முன்பதிவுகள் 98% ஆன்லைன் மயமாக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று சுமார் 49.8 லட்சம் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. முறைகேடுகளை தவிர்க்க ஓடிபி அடிப்படையிலான விநியோகம் 93% உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு ஒதுக்கீடு 70% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளை

0: பலப்படுத்தி கிராம பொருளாதாரத்தை தற்சார்பு கொண்டதாக மாற்றுவதற்காக மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். தேசிய கிராம சுயசாராஜ்ய திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் சுயசார்பு பஞ்சாயத்து திட்டத்தின் நோக்கம், செயல்பாட்டு வழிமுறைகள் மற்றும் அதன் இலக்குகள் இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்பட உள்ளது. இந்த பயிலரங்கை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் செயலாளர் திரு விவேக் பரத்வாஜ் தொடங்கி வைத்து உரையாற்றவுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி அணு உலை அழுத்தக்கல நீராவி ஜெனரேட்டர்கள் மற்றும் குளிர்விக்கும் பம்புகள் உள்ளிட்ட மிக முக்கியமான இயந்திரங்களை நிறுவும் பணிகளை இந்திய அணுமின் கழகம் இனி மேற்கொள்ள முடியும். அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தின் தலைவர் திரு ஏ கே பாலசுப்பிரமணியன் தலைமையிலான குழுவினர் இந்த பிரிவுகளின் பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் இதுவரை நடைபெற்றுள்ள கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த பின்னர் இந்த அனுமதியை வழங்கியுள்ளனர். ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியுடன் தலா 1000 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 6 அலகுகள் கூடங்குளத்தில் அமைக்கப்பட்டு வருகின்றன. சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். நேற்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவின் வாக்கு சதவீதத்திற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று கூறினார். இதனை தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்றும் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் களம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். விழுப்புரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்துள்ள போதிலும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதே நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசு கடைபிடிக்கும் செயல்பாடுகளை பொறுத்தே இடதுசாரி கட்சிகளின் நிலைப்பாடு இருக்கும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: கோடைக்கால நெரிசலை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்குகிறது. திருச்சியிலிருந்து பெங்களூருவிற்கு இம்மாதம் 5, 12, 19, 26 ஆகிய தேர்தல்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் பெங்களூருவில் இருந்து இதே தேதியில் திருச்சிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து காலை மணி 6:15 புறப்படும் சிறப்பு ரயில் பிற்பகல் மணி 1:45 பெங்களூரு சென்றடையும். மறுமார்க்கத்தில் பெங்களூருவில் இருந்து மாலை 3 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் அன்றிரவு மணி 10:30 திருச்சி வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதேபோல் தூத்துக்குடி தாம்பரம் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் வரும் திங்கட்கிழமை முதல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தாம்பரத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு மாலை மணி 3:30 புறப்படும் சிறப்பு ரயில் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் 10 நிமிடம் தாமதமாக மணி 3:40 புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மின் விநியோக கட்டமைப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதால் ரயில்களின் காலதாமதம் பெருமளவு குறைய வாய்ப்புள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பராமரிப்பு பணிகளில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் மற்றும் தொழில்நுட்ப முறைகளை துல்லியமாக பின்பற்றியதன் காரணமாக இது சாத்தியமானதாக ரயில்வே கூறியுள்ளது. இதனால் ரயில்கள் தடையின்றி இயக்குவதுடன் பயணிகளின் பயண நேரமும் குறைந்து பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய 8 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும்

இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள், அதனையொட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்றும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்து கோடை வெப்பத்தை தணித்துள்ளது. திருநெல்வேலியில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் மக்களை வாட்டி வதைத்த நிலையில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் மாநகரில் இதமான சூழல் நிலவியது. தேனி, சிவகங்கை மாவட்டங்களில் சில இடங்களில் பலத்த மழை பெய்துள்ளது. அதே நேரத்தில் வேலூர், திருப்பத்தூர், மதுரை உள்ளிட்ட 12 இடங்களில் அதிக வெப்பம் பதிவாகியுள்ளது. இருவரி செய்திகள். மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு அங்கிருந்து அமெரிக்க படைகள் தற்போதைக்கு திரும்பப் பெறப்பட மாட்டாது என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஈரானின் ஆயுத கிடங்கில் நேற்று ஏற்பட்ட வெடிவிபத்தில் அந்நாட்டின் புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த 14 வீரர்கள் உயிரிழந்தனர். கேரளாவில் கடந்த 2 வாரங்களில் பாம்பு கடிக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. தெலுங்கானாவின் ரங்காரெட்டி மாவட்டத்தில் நேற்று காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தேனி மாவட்ட காவல்துறையில் 8 ஆண்டுகளாக பணிபுரிந்த மோப்பநாய் பைரவ் உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததை அடுத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் சித்திரை வசந்த திருவிழாவின் 10 நாளான நேற்று சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விளையாட்டுச் செய்திகள். 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் இந்த போட்டி மாலை 5 தொடங்க உள்ளது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காசி அணியையும், மாலை 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைட்வாலின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz-ல் நேரம் 6:55. நீங்க கேட்க இருக்கிறீங்க சூழல் காப்பது சுகம். காலையில எழுந்து ஜன்னலை திறந்தா ஒரு காலத்துல பூக்களுடைய வாசம் வந்துச்சு. இன்னைக்கு புகையோட நெடிதான் முதல்ல வந்து நம்ம மூக்க தொலைக்குது. நாம ஓட்டக்கூடிய வாகனங்கள் நம்முடைய நேரத்தை மிச்சப்படுத்துது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அந்த நேரத்தை மிச்சப்படுத்த நாம எதை விலையா கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத இன்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? இன்றைக்கி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒன்றா மாறிடுச்சு போக்குவரத்து. ஆனால் நாம் இயக்கக்கூடிய வாகனங்கள் நமக்கும் நம்முடைய சூழலுக்கும் எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நாம் சிந்திச்சிருக்கிறோமா? இன்றைய நம்முடைய சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் வாகன ஓட்டிகளுடைய பங்கு குறித்து தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு வாகன ஓட்டியினுடைய முதல் கடமையே தன்னுடைய வாகனத்தை சரியான முறையில் பராமரிக்கிறது தான். முதல்ல புகை பரிசோதனை செய்யணும். உங்களுடைய வாகனம் அதிக புகையை வெளியிடுதா? அது கார்பன் மோனாக்சைடு

மாதிரியான நச்சு வாயுக்களை வளிமண்டலத்தில் கலக்க செய்யும். குறிப்பிட்ட கால இடைவெளியில் புகை பரிசோதனை செய்கிறது ரொம்பவே அவசியம். இயந்திர பராமரிப்பு, இன்ஜின் ஆயிலை சரியான நேரத்தில் மாற்றுறது, ஏர் ஃபில்டரை சுத்தமாக வச்சுருக்கிறது எரிபொருள் சிக்கனத்துக்கு வழிவகுக்கும். எரிபொருள் குறைவாக எரிக்கப்பட்டால் சூழல் மாசு குறையும். டயர் அழுத்தம், டயர்களில் காற்று குறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வாகனம் இயங்க அதிக ஆற்றல் தேவைப்படும். இது தேவையற்ற எரிபொருள் பயன்பாட்டிற்கு வழிவகுக்கும். நம்ம வாகனத்தை எப்படி ஓட்டுறோம் அப்படிங்கிறது சூழலில் பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா போக்குவரத்து சிக்னலில் 30 வினாடிகளுக்கு மேலே காத்திருக்க வேண்டி இருந்துச்சு அப்படின்னா வாகனத்தோட இன்ஜினை அணைச்சிருங்க. இது எரிபொருளை சேமிப்பதோட ஒலி மாசுபாட்டையும் குறைக்கும். திடீர்னு வேகத்தை அதிகரிக்கிறது அல்லது திடீர் பிரேக் போடுறது எரிபொருள் பயன்பாட்டை 30% வரை அதிகரிக்குமா? சீரான வேகத்தில் பயணம் செய்கிறது பாதுகாப்பானது மட்டுமல்ல சூழலுக்கும் நல்லது. ஒலி மாசுபாடு மனிதர்களுடைய மன அழுத்தத்தை அதிகரிப்பதோடு பறவைகள் விலங்குகளுடைய வாழ்வியலையும் பாதிக்கிறது. அதனால் தேவையற்ற இடங்களில் ஹார்ன் அடிக்கிறத தவிர்க்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக வண்டியை தேடுறதை நிறுத்திட்டு கொஞ்சம் நடந்து தான் பார்ப்போமே. மண்ணை தொட்டு நடக்கும்போது கிடைக்கக்கூடிய சுகம் ஆக்சிலேட்டரை மிதிக்கும் போது நிச்சயமாக கிடைக்கிறது இல்லை. பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போக நீங்கள் மிதிவண்டியை பயன்படுத்துங்க. காற்றில் கலக்கக்கூடிய கார்பனை விட உங்கள் கால்களில் பாயக்கூடிய இரத்த ஓட்டம் உங்கள் ஆயுளை கூட்டும். நண்பர்களோடு சேர்ந்து ஒரே வாகனத்தில் பயணிக்கும் போது வாகனங்கள் குறையும், உறவுகள் வளரும், புகை குறையும், புன்னகை கூடும். நேர்களே, நாம் வாங்கக்கூடிய ஒவ்வொரு துளி எரிபொருளும் பூமியினுடைய வளத்திலிருந்து எடுக்கப்படுது அப்படிங்கிறத நினைவில் வச்சுப்போம். நாம் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு புகையும் நம்முடைய வருங்கால தலைமுறையினருடைய சுவாசத்தை பாதிக்கிறது அப்படிங்கிறதையும் நினைவில் வச்சுப்போம். மாசு இல்லாத உலகம், அதுதான் நாம் குழந்தைகளுக்கு தரக்கூடிய ஆகச்சிறந்த சொத்து. வாகன ஓட்டிகளாகிய நாம் நினைச்சா ஒரு சின்ன மாற்றத்தின் மூலமாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இன்னிலிருந்து நாம் நம்முடைய வாகனத்தை சரியாக பராமரிப்போம், தேவையற்ற எரிபொருள் பயன்பாட்டை குறைப்போம். பசுமையான பூமியை நோக்கி நம்முடைய பயணம் இனிதாய் அமையட்டும். மக்களே, இதுவரைக்கும் இன்றைய சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் வாகன ஓட்டிகளுடைய பங்கு பற்றி தான் நான் சொல்ல நீங்கள் கேட்டீங்க.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிகழ்ச்சியின் துவக்கமாய்

பல்கலைகளில் விளங்கும் ஆகாஷ்வாணி திருநூல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மகா ஹெட்ஸ்ல 7 மணி 4 நிமிடத்துல இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியில நிகழ்ச்சியில எடுத்த பாடல்.

0: நேரம் 7:08 சனி தொழில் விழி வானொலி நிலையத்தில் பண்பலை 102.6 மகா ஹெட்ஸ்ல வணக்கம். நிகழ்ச்சி அணிஞ்சிருக்கிறீங்க. நிலைய நிகழ்ச்சிகள் சில உங்கள் நினைவிற்கு இன்று காலை 8:02:38:55 கேட்டு ரசிக்கலாம் திரை அருவி. 9:02 ஆனந்த பூங்காற்று மகிழ்ச்சி மண்ணி பதிலா மரப்பதிலா. காலை 10:02 மனம் விரும்புதே. முற்பகல் 11:02 வெளிச்சம் 11:30 ஸ்டெம் சீசன் 6 கிரிக்கெட் தொடர்பான நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் வன்மலை 102.6 மெகா ஹெட்ஸ்ல வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறீங்க.
1: இன்று ஒரு தகவல்
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி,
4: வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. இன்னும் சில நொடிகளில் 7:15 நாம தமிழில் செய்திகள் கேட்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து 7:25 வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் வழங்கிய புதிய சமாதான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமான வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், ஹரியானா, சண்டிகர், மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கட் ஆகிய மாநிலங்களில் 15 நாட்கள் வழங்கப்பட்ட சுய விவர பதிவு காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து தற்போது களப்பணிகள் தொடங்கியுள்ளன. வரும் 30 தேதி வரை பயிற்சி பெற்ற கணக்கெடுப்பாளர்கள் வீடு வீடாக சென்று தகவல்களை சேகரிப்பார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் டெல்லி மாநகராட்சி பகுதி, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மேகாலயா மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் ஆன்லைன் மூலமாக தகவல்களை பதிவு செய்யும் சுய விபர பதிவு வசதி தொடங்கியுள்ளது. வரும் 15 தேதி வரை பொதுமக்கள் இத்தளத்தை பயன்படுத்தலாம். அதனைத் தொடர்ந்து 16 தேதி முதல் ஜூன் மாதம் 14 தேதி வரை இப்பகுதிகளில் கணக்கெடுப்பாளர்கள் களப்பணியில் ஈடுபடுவார்கள். பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை சுய விபர பதிவுக்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. அங்கு நாளை முதல் இம்மாதம் 31 தேதி வரை வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெறும். 2027 ஆண்டு கணக்கெடுப்பில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த டிஜிட்டல் சுய விபர பதிவு முறைக்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. இதுவரை சுமார் 82 லட்சம் குடும்பங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக தங்கள் விவரங்களை பதிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலின் 2 கட்ட வாக்குப்பதிவின் போது முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்ததை அடுத்து அங்குள்ள 15 வாக்குச்சாவடிகளில் இன்று மறுவாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மக்ரஹட் மேற்கு சட்டப்பேரவை தொகுதியில் 11 வாக்குச்சாவடிகளிலும், டைமண்ட் ஹார்பர் தொகுதி

0: தில்லியில் 4 வாக்குச்சாவடிகளிலும் மறுவாக்குப்பதிவுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. மறுவாக்குப்பதிவு நடைபெறும் பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதோடு வாக்காளர்கள் அச்சமின்றி வந்து வாக்களிக்க தேவையான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இந்திய விவசாயிகள் மற்றும் சிறு குறு தொழிலாளர்களுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் சமூக ஊடக பதிவில் இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் டாலர்களை கடந்து சாதனை படைத்துள்ளதாகவும் சேவைத்துறை சார்ந்த வர்த்தகம் சீரான வளர்ச்சியை எட்டியுள்ளதோடு புதிய சந்தை வாய்ப்புகளையும் உருவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நவரத்தினங்கள், ஆபரணங்கள், பொறியியல் சாதனங்கள், மின்னணு பொருட்கள் மற்றும் விவசாயம் போன்ற முக்கிய துறைகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி இந்திய தொழில்துறையினருக்கு கூடுதல் பலனை அளித்துள்ளதாக திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹரியானா மாநில வேளாண் விற்பனை வாரியத்தில் நடைபெற்ற சுமார் 10 கோடி ரூபாய் நிதி மோசடி தொடர்பாக அந்த வாரியத்தின் நிதி மற்றும் கணக்கு கட்டுப்பாட்டாளராக இருந்த திரு ராஜேஷ் சங்குவான் பணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்த மோசடி தொடர்பாக ஏற்கனவே மாநில ஊழல் தடுப்பு பிரிவு விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. முறையான அனுமதி மற்றும் வழிகாட்டுதல்கள் இன்றி தனியார் வங்கியில் கணக்கு தொடங்கி அரசின் நிதியை தவறாக பயன்படுத்தியதாக திரு ராஜேஷ் சங்குவான் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தொடர்புடைய வங்கி அதிகாரிகள் மற்றும் இடைத்தரகர்கள் குறித்து சிபிஐ அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்ப பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த 2023 மே மாதம் 19ஆம் தேதி பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 2000 ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் இருந்து திரும்ப பெறுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்தது. அப்போது சுமார் 3,53,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நோட்டுகள் புழக்கத்தில் இருந்தன. கடந்த மாதம் 30ஆம் தேதி நிலவரப்படி இந்த நோட்டுகளின் மதிப்பு 5,451 கோடி ரூபாயாக குறைத்துள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவையொட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நாடாளுமன்ற கலாச்சார திருவிழா மற்றும் சுதேசி திருவிழா நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த விழாவின் தொடக்க நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார், முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் மற்றும் மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார், ஜார்க்கண்டின் பழங்குடியின கலாச்சாரம், நாட்டுப்புற மரபுகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் ஆகியவை விலைமதிப்பற்ற பாரம்பரியம் என்று புகழாரம் சூட்டினார். உள்ளூர் கைவினைஞர்களுக்கும் கலாச்சார பாரம்பரியத்திற்கும் இந்த திருவிழா வாய்ப்புகளை வழங்குவதாக முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் கூறினார். போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் வழங்கிய புதிய சமாதான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் தரப்பிலிருந்து சமாதான ஒப்பந்தத்திற்கான முன்மொழிவு வந்துள்ளதை உறுதிப்படுத்தினார். இருப்பினும் அந்த திட்டம் தமக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான இர்னா இந்த புதிய திட்டத்தை பாகிஸ்தான் மத்தியஸ்தர்களிடம் ஈரான் ஒப்படைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றத்தை தணிக்கவும் தற்காலிக போர் நிறுத்தம் நீடிக்கவும் அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மத்திய கிழக்கு நெருக்கடி தற்போது 3வது மாதத்தை எட்டியுள்ளதாகவும் இதனால் ஒட்டுமொத்த மனித குலமே பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். அமைதி பேச்சுவார்த்தைக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்தவொரு செயலிலும்

ஈடுபட வேண்டாம் என்று அனைத்து தரப்பினரையும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். முன்னதாக நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த போக்குவரத்து பாதை எவ்வளவு காலம் முடக்கப்படுகிறதோ அவ்வளவு தூரம் உலக பொருளாதாரமும் மனித குலமும் பாதிப்பை சந்திக்கும் என்று அவர் எச்சரித்தார். ஈரானின் ஜங்சான் மாகாணத்தில் நிகழ்ந்த பயங்கர வெடிவிபத்தில் அந்நாட்டின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த 14 வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜன்சான் மாகாணத்தில் பயன்படுத்தப்படாத வெடிப்பொருட்களை அகற்றும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டு இருந்தபோது எதிர்பாராத விதமாக இந்த வெடிப்பு நிகழ்ந்ததாக தெரியவந்துள்ளது. இந்த விபத்தில் 14 வீரர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணைக்கு ஈரான் அரசு உத்தரவிட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று இரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 225 ரன் எடுத்தது. 226 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. சென்னையில் இன்று மாலை மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் இந்த போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் வழங்கிய புதிய சமாதான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: இந்தியாவின் நம்பர் 1

இதயம் நிரப்பும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகள் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 7:26. தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம் பரணி.

முப்பது நிமிடத்தில் உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz. வணக்கம் பரணி.

நேரம் 7:34 ஆகாஷ் அணிதனில் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மகா ஹெட்ஸ்ல வணக்கம் வரணி நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சி நிலை நிகழ்ச்சிகளுள் சில உங்கள் நினைவிற்கு இன்று பகல் 12:10-12:50 சிநேகிதியே, பெண்கள் பாதுகாப்பில் குடும்பத்தின் பங்கு. பகல் 1 மணிக்கு நலம் தானா? மழலை குழந்தைகளின் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த ஆலோசனைகளை வழங்குகிறார் குழந்தைகள் மருத்துவ நிபுணர் டாக்டர் பிரசன்னா நாராயணன் அவர்கள். 1:10 தொடர்ந்து நலம் தானா? கருப்பு திராட்சையின் ஆரோக்கிய நன்மைகளை நீங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல்

நாள் இதயம் நிரப்பும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மண்மலை 102.6 MHz 7:40 நிமிடத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்க வீட்டில் உங்க வாகனத்தில் உங்க கடையில் உங்க தோட்டத்தில் நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz-ல. வணக்கம் பரணி. நேர்களை நிலைய நிகழ்ச்சிகளில் சில உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில மோட்சு திருவிழா குறித்து நீங்க தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. 3:02 குக்கு நிகழ்ச்சி, மாலை 4:02 பொதுகை தும்பி, 5:02 ஞாபகம் வருதே. வணக்கம் நிகழ்ச்சியில் அவர்களுடைய அடுத்த இனிய பாடல்.

இசையால் இதயம் நிரப்பும் ஆகாஷ்வாணி தொழில்வெளி வானொலி நிலையத்தின் பன்மலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் 7:55 நிமிடத்தில் வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து 8 செய்தி சுருக்கம், அதனை தொடர்ந்து திரையறிவு நிகழ்ச்சி. இணைந்திருங்கள் பன்மலை 102.6.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz இது வரைக்கும் கேட்டு ரசிச்சிங்க. வணக்கம் வரணி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம். அதனைத் தொடர்ந்து திரையறிவு நிகழ்ச்சி. இணைந்திருங்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் களம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது மற்றும் 6வது அலகுகளில் முக்கிய தளவாடங்களை நிறுவுவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. புழக்கத்தில் இருந்து 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று மாலை மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனி அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம்.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30 இணைந்திருக்கிறோம் திரையருவி நிகழ்ச்சியில்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: நேரம் 8:35. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz திரையருவி நிகழ்ச்சியில்.

0: நேரம் 8:50.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
0: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
5: ஒரு மலைப்பகுதி, அங்க ஒரு ஞானி இருந்தார். அவர் பேரு ரின்சாய், புகழ்பெற்ற ஞானி. ஒரு இளைஞன் அவரை தேடிக்கிட்டு வந்தான். என்னப்பா சமாச்சாரம்னு கேட்டார். ஐயா, நான் உண்மையை தேடிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் கிடச்சிருக்கிறீங்க, நான் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றேன் அப்படின்னு ஆரம்பித்து விவரமாக சொன்னான். உடனே அந்த ஞானி, சரி அந்த உண்மை சமாச்சாரத்தையெல்லாம் இப்போதைக்கு விட்டுடு, இப்போ வந்து பீக்கிங்லேருந்து வர்றதுனால உங்ககிட்ட நான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நீ அந்த ஊர்லேருந்து இப்போ வந்திருக்கிற, பீக்கிங்கில் இப்போ அரிசி விலை எப்படி இருக்குதுன்னார். இதை கேட்டதும் வந்த இளைஞன் திகைச்சு போய் நின்றுட்டான். ஒரு மகா ஞானிகிட்டேருந்து இப்படி ஒரு கேள்வி அவன் எதிர்பார்க்கலை. அவன் ஞானத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறான். உங்கள் ஊரில் அரிசி என்ன விலைன்னு அவர் கேட்குறார். பீக்கிங்கில் உள்ள அரிசி விலைக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அவனுக்கு ஒன்றும் புரியல. அங்கே அரிசி என்ன விலை விற்கிதுங்கிறது இங்கே ஒரு சாதாரண விஷயம், அதுவும் இந்த ஞானிக்கு தொடர்பு இல்லாத ஒரு விஷயம். வந்த இளைஞனோ மிக உயர்ந்த உண்மையை தேடிட்டு வந்திருக்கிறான். அப்படி வந்தவங்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டார். இப்படி கொஞ்சம் கூட அவன் எதிர்பார்க்கவே இல்லை. மெதுவாக சொன்னான், சுவாமி என்னை மன்னிக்கணும், மரியாதை குறைவாக பேசுகிறதாக நீங்கள் நினச்சிடக்கூடாது. இது மாதிரியான கேள்விகளை இனிமேல் என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா என்கிட்ட எந்த இறந்த காலமும் இல்லை. என்னுடைய கடந்த கால பாதைகளை நான் மறந்துட்டேன், கை கழுவி விட்டேன். நான் கடந்து வந்த பாலங்களை எரிச்சுட்டேன், ஏறி வந்த ஏணிகளை உதறி தள்ளிவிட்டேன். இறந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ இறந்து போனவன். இதோ இப்போது கடந்து போன கணத்தில் கூட நான் இறந்து போனவன் தான் அப்படின்னா. இதை கேட்டதும் அந்த ஞானிகிட்ட ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. அவர் கிட்ட வந்தார், இவன் தோளில் தட்டி கொடுத்தார். உட்காரப்பா, இனிமேல் நாம் உண்மையை பற்றி பேசுவோம். நீ கடந்த கால சுமைகளை தூக்கிக்கிட்டு இருக்கிறியா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அரிசி விலை என்னன்னு கேட்டேன். நீ அதை சொல்லியிருந்தால் உடனே உன்னை விரட்டியிருப்பேன், உண்மை பற்றி பேசுகிறதுக்கு மறுத்திருப்பேன். இறந்த காலத்தை பற்றி கொண்டிருக்கிறவனால் உண்மையை உணர முடியாது. ஏன்னா உண்மைங்கிறது இதோ இப்போ இங்கே இந்த கணத்தில் இருக்கிறது. உண்மைங்கிறது இறந்த காலத்தோடவோ அல்லது எதிர்காலத்தோடவோ சம்பந்தப்பட்டது இல்லை. உண்மைங்கிறது காலம் கடந்தது, காலம் அற்றது. இறந்த காலத்தில் வாழ்கிறவனால் நிகழ்காலத்தை உணர முடியாது. உண்மையும் காலமும் ஒன்று சேர்ந்து நடக்காது அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். நிகழ்காலத்தில் வாழ தெரியாத மனிதரை ஒரு தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போங்க, ஒரு ரோஜா மலரை அவர்கிட்ட காட்டுங்க, பாருங்க எவ்வளவு அழகான ரோஜா பூ அப்படின்னு சொல்லுங்க. உடனே அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இதனால் என்ன பிரயோஜனம், சாயந்தரத்துக்குள்ளே எல்லாம் உதிர்ந்து போடுமேம்பார். இளமை எவ்வளவு சுகம் அப்படின்னு சொல்லுங்க, சீக்கிரம் முதுமை வந்துடுமேம்பார். மகிழ்ச்சியை பற்றி பேசுனா அது ஒரு மாயை, விலகி போய்கிட்டே இருக்கும்பார். ஆனால் நிகழ்காலத்தில் வாழ

0: தெரிஞ்ச ஒரு மனிதரை ஒரு பூங்காவுக்கு அழைச்சிட்டு போங்க. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? வண்ண மலர்களோடு அவர் ஆடி பாடி மகிழ்வார். நான் ஏன் வராத மாலை பொழுதை பற்றி கவலைப்படணும் பார். இந்த மலர்கள் உதிர்ந்தே போகிறதா இருந்தால் கூட இப்போ அதை பற்றி என்ன, இப்போ எவ்வளவு அழகாக இருக்குது அது போதும் பார். இதை விட ஆச்சரியம் என்னென்னா, சாயந்தரம் அந்த மலர்கள் உதிரும் போதும் இவர் அதே உற்சாகத்தோடு இருப்பார். மலரும் பூக்கள் தான் கவர்ச்சியா, உதிரும் பூக்களும் அழகு தான் பார். ஒரு அம்மா காடு மேடெல்லாம் அலைஞ்சி கடைசியாக ஒரு சாமியாரை கண்டுபிடிச்சாங்க. என்ன விஷயம்னு கேட்டார் அவர். நான் உண்மையை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்னாங்க. என்ன உண்மைன்னார். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்காரர் மேலே கரண்டியை வீசிவிட்டேன். உடனே அவர் கோபிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போட்டார். அவர் கிடைப்பாரா அப்படின்னு உங்களை கேட்குறதுக்காக வந்தேன்னாங்க. இனிமே நீ அது மாதிரி எதையும் அவர் மேலே வீசுறதில்லைன்னு உறுதிமொழி கொடுத்தா அவர் உனக்கு கிடைப்பார்னார். உறுதிமொழி கொடுக்குறேன்னாங்க. அப்படின்னா புறப்படு, நான் தான் அது அப்படின்னு சொல்லிவிட்டு வேஷத்தை கலைச்சி விட்டு ஒரு புறப்பட்டாராம். இப்படி வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. அதனால் நாம் வந்து நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ளுவோம். அதுதான் வாழ்வினுடைய வெற்றிக்கு ஒரு அடிப்படை.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்.
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: நேரம் 8:55. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz திரையருவி நிகழ்ச்சியில்.

எல்லா ஸ்டெப்பும் ஞாபகத்துல இருக்குல்ல, மெயின் இந்த ஸ்டெப் தான் பாத்தியா, வாட்ச் மீ கேர்ஃபுல்லி. இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க. அந்த ஸ்டெப்புக்கு

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்து தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் களம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 அலகுகளில் முக்கிய தளவாடங்களை நிறுவுவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்ப பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று மாலை 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில மகிழ்ச்சி அப்படிங்கிறது மன்னிக்கிறது இல்லையா இல்லை மறக்கிறது இல்லையா அப்படின்னு தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆமாங்க, மகிழ்ச்சி அப்படிங்கிறது மனுஷனோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணர்வு. இதை வந்து ஒரு பணத்தை கொடுத்தோ ஒரு பொருட்கள்னாலே இது வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்மளோட மனசு எப்போ அமைதியாக இருக்கோ, உள்ள மனசுக்குள்ளே எப்போ திருப்தி ஏற்படுதோ அப்போ தான் அந்த உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட மகிழ்ச்சி எதனால் நமக்கு கிடைக்கிது? நம்மளை காயப்படுத்தின ஒருத்தரை மன்னிக்கிறதுனாலையா இல்லை அதை மறந்து போகிறதுனாலையா? கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கூடவே சூப்பரான பாடலும் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக. இதோ முதல் பாடல்.

பொருட்கள்னாலே இது வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்மளோட மனசு எப்போ அமைதியாக இருக்கோ, உள்ள மனசுக்குள்ளே எப்போ திருப்தி ஏற்படுதோ, அப்போ தான் அந்த உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட மகிழ்ச்சி எதனால் நமக்கு கிடைக்குது? நம்மளை காயப்படுத்தின ஒருத்தரை மன்னிக்கிறதுனாலையா, இல்லை அதை மறந்து போகிறதுனாலையா? கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கூடவே சூப்பரான பாடலும் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக. இதோ முதல் பாடல்.

நேரம் 9:09. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி மன்னிக்கிறது இல்லையா மறக்கிறது இல்லையா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். மன்னிப்பு அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்கான ஒரு சரியான பாதை அப்படின்னு சொல்லலாம். நம்மளை காயப்படுத்தின யாரையாவது ஒருத்தங்களை நம்ம மன்னிக்கும் போது மனசில் இருக்கிற கோபம் எல்லாமே குறைஞ்சி மனசு ரொம்ப லேசாயிரும். அந்த லேசான மனசு நம்மளை மகிழ்ச்சி பாதைக்கு எடுத்துகிட்டு போகும், மகிழ்ச்சிக்கு வழி செய்யுது. ஆனால் மறக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமா அப்படின்னு கேட்டால், சில நேரங்களில் இல்லை, நிறைய நேரங்களில் ஒருத்தங்க செஞ்ச கஷ்டங்களை மறக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. ஆனால் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது, நம்ம நடந்ததை திருப்பி திருப்பி நினச்சி நமக்கு நாமளே பெயின் வலியை தராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நினைவுகள் இருக்கலாம், ஆனால் அது நம்மளை பாதிக்காத அளவுக்கு நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். அது அதை விட ரொம்ப முக்கியம். நிகழ்ச்சியில் பாட

நேரம் 9:16 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது மன்னிக்கிறதுலா இல்லை மறக்கிறதுலையா அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கிறோம். மன்னிச்சா கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் மறக்கிறது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ எப்படி தான் மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும்? மகிழ்ச்சி அப்படிங்கிறது வெளிப்புற சூழ்நிலைகளை மட்டும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல தான் அதிகமான மகிழ்ச்சி இருக்குது. நல்ல எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா சின்ன விஷயங்கள்லேயும் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். சில நேரங்களில் வாழ்க்கையில் தவறுகள் அப்படிங்கிறது நடக்க தான் செய்யும். அந்த தவறுகளை பாடமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மனசு அடுத்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகணும். வளர்ச்சியோடு கூடிய மனம்தான் நிலையான மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். ஆமாம் தானே?

மகிழ்ச்சி எதில் இருக்குது? மன்னிக்கிறதுலையா இல்லை மறக்கிறதுலையா? நான் உங்களை மன்னிச்சிட்டேன், மறக்க தான் முடியல, மறந்து தான் ஆகணும் உங்களோட மகிழ்ச்சிக்காக.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:31. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது எதில் இருந்து கிடைக்குது? மன்னிக்கிறது இல்லையா, மறக்கிறது இல்லையா அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கிறோம். எப்படி தாங்க இந்த மகிழ்ச்சியை அடையணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மகிழ்ச்சி அடையிறதுக்கு மற்றவங்களை மாற்ற நம்ம முயற்சிக்கிறத விட நம்மளை நாமளே மாற்றிக்கணும். அதுதான் ஒரு சிறந்த வழியாக இருக்கும். அதோட இந்த எதிர்பார்ப்பை வச்சுருப்போம்ல, அடுத்தவங்க இதை செஞ்சுருவாங்க, நமக்கு அதை செஞ்சுருவாங்க, அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட மன வருத்தம் அதிகமாக குறையும். அதோட இன்னொரு சூப்பரான விஷயம், நமக்குள்ள ஒரு நன்றி உணர்வு, அதாங்க அந்த கிராட்டிடியூட் நமக்கு வந்து ஹாப்பினஸை, மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. சரிங்களா, நமக்கு என்ன இருக்கோ அதை மதித்து பார்க்கறது, இல்லாததை பற்றி அதிகமாக கவலைப்படாமல் இருக்கிறது நமக்கு ஒரு மன அமைதியை தரும். ஆமாம், நமக்குள்ளதை நம்ம மதிக்காமல் எப்போவும் இல்லாததை தேடிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மனசு எப்போவுமே குறைபாடாக இருக்கும். மகிழ்ச்சி அப்படிங்கிறது மற்றவர்கள் நமக்கு தர்றதா அப்படின்னு கேட்டால் அது இல்லவே இல்லை. மகிழ்ச்சி அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிறது, அது நம்மளால் தான் உருவாக்கப்படுது. நம்மளோட எண்ணங்கள் நேர்மையாக இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஸோ எப்போவுமே எப்படி மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு யோசிங்க.

நேரம் 9:38. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில மகிழ்ச்சி அப்படிங்கிறது மன்னிக்கிறதுல மறக்கிறதுல அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு அழகான பயணம். இது ஒரே நாளில் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் தினமும் சின்ன சின்ன நல்ல நல்ல பழக்கங்களால் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். சின்ன விஷயங்கள்லேயும் சந்தோஷம் காணக்கூடிய பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப அழகாக மகிழ்ச்சியாக இருக்கும். அதோட ஒரு சின்ன புன்னகை, ஒரே ஒரு நல்ல வார்த்தை அந்த நாளை மகிழ்ச்சியாக்கும். அதனால ஒரு சின்ன புன்னகைய பரிசளிச்சுட்டு போங்க.

நேரம் 9:47. அன்பு உள்ளங்களின் நினைவுகளுக்கு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்று 10:02 மனம் இருந்த நிகழ்ச்சியும், 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியும், 11:30 ஸ்டம்ப் சீசன் 6 அதனைத் தொடர்ந்து திரையிசை நிகழ்ச்சியும், 12:10 சிநேகிதி நிகழ்ச்சியில் பெண்கள் பாதுகாப்பில் குடும்பத்தின் பங்கு அப்படிங்கிற தலைப்புல தான் கேட்க இருக்கிறீங்க.

நேரம் 9:50. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில மகிழ்ச்சி அப்படிங்கிறது மன்னிக்கிறது இல்லையா மறக்கிறது இல்லையா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். காயங்களை மறக்கிறது அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒன்றும் சாத்தியமே இல்லை. ஆனால் பழைய காயங்களை திருப்பி திருப்பி நினச்சி நம்மளை நாமளே துன்பப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து விடுதலை அப்படின்னு கூட சொல்லலாம். கடைசியாக மகிழ்ச்சி அப்படிங்கிறது பெரிய பெரிய விஷயங்களில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அன்னன்னைக்கு உள்ள தினசரி வாழ்க்கையில் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகள் தான் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது. அதனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் முடிவெடுக்கும்போது உங்களுக்கு மகிழ்ச்சி எது தருமோ அதை சூஸ் பண்ணுங்கள்.

38 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோட இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகிழ்ச்சி அப்படிங்கிறது எதில் இருக்கு, ஒருத்தங்களை மன்னிக்கிறது இல்லையா இல்லை மறக்கிறது இல்லையா அப்படின்னு தான் பேசணும். நிறைவாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மகிழ்ச்சி மன்னிச்சு மறக்கிறதுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா. தொடர்வது செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து 10:02 மனமுறுமுதலின் நிகழ்ச்சி இடம்பெறும்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 41 நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் இந்தியா இறக்குமதி செய்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். மீனவர் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை அமல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். 234 தொகுதிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் பார்வையாளர்கள் இன்று தமிழகம் வரவுள்ளனர். மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 அலகுகளில் முக்கிய தளவாடங்களை நிறுவுவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 112,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று மாலை 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிகழ்ச்சியின் துவக்கமாய்

ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz 10:09 இணைஞ்சிருக்கிறீங்க. மனம் விரும்பதே நிகழ்ச்சியில மகளே, இன்றைய நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சிருக்க வேண்டிய பொது அறிவு கேள்வி பதில்களோட நிகழ்ச்சியில நீங்க வந்து பால்கள் கேட்டு ரசிக்கலாம். முதல் கேள்வி, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் எங்கு அமைஞ்சிருக்கு? இதுதான் முதல் கேள்வி. இந்த கேள்வி

10:15 உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மனம் விரும்புதே. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். சென்னையில் இருக்குது. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் சென்னையில் இருக்குது. ISRO அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்திய விண்வெளி மையத்தை ISRO, இஸ்ரோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதனுடைய விரிவாக்கம் என்ன? ISRO என்பதன் விரிவாக்கம் என்ன? பதிலை தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு அப்புறமா. இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

10:20 ஆகாஷ்வாணி தொடரில் விழிவான் ஒளி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz-ல கேட்டுட்ருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. ISRO என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதா அதனுடைய விரிவாக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த பல் கேட்கறதுக்கு முன்னாடி அடுத்த கேள்வி, இந்தியாவில் பாயக்கூடிய நதிகளில் நீளமான நதி எது? இந்தியாவில் பாயக்கூடிய நதிகளில் நீளமான நதி எது? பதிலை தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு அப்புறமா இணைஞ்சிருங்க.

இசையால் இதயம் நிரப்பும் ஆகாஷ்வாணி தொடர்ந்து வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல 10:25 நிமிடத்துல இணைஞ்சிருக்கிறீங்க. மனம் இருந்ததே நிகழ்ச்சியில இந்தியாவில் பாயக்கூடிய நதிகளில் நீளமான நதி எது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் கங்கை. கங்கை நதி தான் இந்தியாவிலேயே பாயக்கூடிய நதிகளில் நீளமான நதி. மனமருமதி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்

10:30 உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz மனமரும்புதி நிகழ்ச்சி. இந்தியாவில் ஐடி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? இந்தியாவில் ஐடி நகரம் அப்படின்னு அழைக்கக்கூடிய நகரம் எது தெரிஞ்சுக்கலாம். இந்த கேள்விக்கான பதிலாக ஒரு பாடலுக்கு அப்புறமா

இணையால் இதே மறுப்போம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.2 MHz 10:35 நிமிடத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க. மனமருமதி நிகழ்ச்சியில் இந்தியாவின் ஐடி நகரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நகரம் பெங்களூர். பெங்களூரை தான் இந்தியாவின் ஐடி நகரம் அப்படின்னு சொல்கிறோம். கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கப்படுபவர் யார்? கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு அப்புறமா இணைஞ்சிருங்க.

10:39 ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 106.6 MHz-ல கேட்டுட்டு இருக்கீங்க மனம் வரும்போதே. நாம தெரிஞ்சுக்க வேண்டிய தெரிஞ்சிருக்க வேண்டிய சில பொது அறிவு கேள்வி பதில்களை தான் நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். கேட்டிருந்தேன், கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு? ராஜேந்திர சோழன். ராஜராஜ சோழனுடைய மகனாகிய ராஜேந்திர சோழன் தான் கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு அழைக்கப்படுவார். அப்படி ஒரு பேர்ல ஒரு ஊரே இருக்கு இல்லையா? நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் people want to scream, all the people want to shout, all the people

0: அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
1: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு. வேணா

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12 பத்திற்கு ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: பெண்கள் பாதுகாப்பில் குடும்பத்தின் பங்கு இது குறித்து தான் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. ஒரு மணிக்கு நலம் தான நிகழ்ச்சி இருக்குது. மழலை குழந்தைகளின் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த ஆலோசனைகளை கேட்கலாம் வழங்குறாங்க குழந்தைகள் மருத்துவ நிபுணர் டாக்டர் பிரசன்னா நாராயணன் அவர்கள். 1:10 தொடர்ந்து நலம் தான நிகழ்ச்சியில கருப்பு திராட்சையினுடைய ஆரோக்கிய நன்மைகளை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவின் நீளமான கடற்கரையை கொண்ட மாநிலம் எது? இந்தியாவில் நீளமான கடற்கரையை கொண்ட மாநிலம் எது? தமிழகத்தில் மட்டும் யோசிக்காம இந்தியா முழுவதுமா எடுத்து யோசிச்சிங்க அப்படின்னா இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா ஒன்றே இல்லை, ஒரு பாடலுக்கு அப்புறமா நானே சொல்கிறேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க பெண்மலை 102.6.

நேரம் 10:51 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மண்மலை 102.6 MHz-ல மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. இந்தியாவில் நீளமான கடற்கரையை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா? குஜராத் அப்படிங்கிறத இதுக்கான சரியான பதில். இந்தியாவினுடைய நீளமான கடற்கரையை கொண்ட மாநிலம் குஜராத். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் எங்கே அமைஞ்சிருக்குது? தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், நம்மளுடைய தமிழகத்துக்குள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் எங்கே அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத அடுத்த நிறைவான கேள்வி. பதிலை தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு அப்புறமா.

57 நிமிடம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz மனம் மருமதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா, கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அமைஞ்சிருக்குது. மகளே, இதுவரைக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்டு ரசிச்சிங்க மனம் மருமதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல், பாடலை தொடர்ந்து 11 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து வெளிச்சம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறது. பேரிடர் தகவல்களை கைபேசி மூலம் வழங்குவதற்கான சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஆராய்ச்சி பணிகளுக்கான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு காங்கிரஸ் கட்சி தடையாக உள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியன் ஓபன் உள்ளரங்கு விளையாட்டுப் போட்டிகள் இன்று புவனேஸ்வரில் தொடங்கின. உலக ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி எகிப்தின் இஸ்மாலியாவில் இன்று தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்சை எதிர்கொள்கிறது. உலக தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டி போட்ஸ்வானாவின் கேபரோனோவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி இன்று மும்பையில் அறிவிக்கப்படுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான உற்சாகமான பிற்பகல் வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் வெளிச்சம் நிகழ்ச்சியில். வெளிச்சம் நிகழ்ச்சியில சூப்பரான முத்தான தகவல்களை தரதுக்காக இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா. என் கூட
2: நான் உங்கள் செல்ல தோழி கார்த்திகா.
1: என்ன தகவல்களோட வந்திருக்கீங்க கார்த்திகா?
2: நிறைய தகவல்கள் நம்ம மக்களுக்காக இருக்குது. அதில் முதல் தகவல் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம், அசாம், புதுச்சேரி இந்த 5 மாநிலங்களையும் சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்குது. இந்த தேர்தல் முடிவுகள் மே 4 திங்கட்கிழமை வெளியாக இருக்குது. ஸோ இந்த தேர்தல் முடிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, புதிய இணையதள முகவரியை தேர்தல் கமிஷன் அறிவிச்சிருக்கிறாங்க. results.eci.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாக மே 4 காலையில் 8 நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2 மொபைல் ஆப்பும் இருக்குது, அதன் மூலமாகவும் நீங்கள் தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். ECINET மற்றும் ஓட்டர் ஹெல்ப்லைன் இது மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓ, சூப்பரான தகவல் தந்தீங்க, நன்றி. அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேட்டு நினைஞ்சிருங்க.

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் வெளிச்சம் நிகழ்ச்சியில். வெளிச்சம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் என்ன தகவல் தெரியுமா?
1: நீங்கள் தான் சொல்லணும்,
0: நானே சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய இந்த நாட்களில் இன்னும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா வானிலை அறிவிப்பில் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அவசிய தேவையை தவிர்த்து வெளியில் வந்து செல்லவே கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. போதிய அளவில் நமக்கு தேவையான குடிநீர், வியர்வை இழப்பிற்கு ஏற்ற வகையில் ஓஆர்எஸ் கரைசல் பருக என்ன செஞ்சுருக்காங்க, அறிவுறுத்துகிறாங்க. பொதுமக்கள் பகல் நேரத்தில் பயணம் செய்ய நேரிடுச்சு அப்படின்னா குடிநீர் எடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலணிகளை கண்டிப்பாக அணிஞ்சுக்கணும், கைத்துண்டு, கொடை, தொப்பி இது எல்லாத்தையும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட வீட்டில் தயாரித்த உப்பு, சர்க்கரை, கரைசல், நீர், மோர், எலுமிச்சை சாறு இந்த மாதிரி பானங்களை கண்டிப்பாக அடிக்கடி அருந்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலில் இருக்கக்கூடிய வெப்பம் அதிகரித்து நீர் சத்து குறைவினால் நிறைய நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உடலோட நீர் சக்தி குறையாமல்

பராமரித்திட உடலின் நீரிழப்பிற்கு ஏற்ப அதிக அளவு தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இது வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் கிடைக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால நிறைய பழங்கள் காய்கறிகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்ணும், வீட்டில் சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ப்பிணி பெண்கள், அதாவது கருவுற்ற பெண்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், இதய பாதிப்பு உள்ளவர்கள், மூத்த குடிமக்கள் ஆகியோர் குடும்பத்தினர் இக்கடும் வெயில் காலத்தில் அவர்களின் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தீத்தடுப்பு நடவடிக்கைகள், அதாவது இந்த மாதிரியான நேரத்தில் அதிகமாக தீ பிடிக்கும் அப்படித்தானே, அதிக வெப்பம் காரணமாக கூரை வீடுகளில் மின் கம்பிகள், அதாவது ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டு வீட்டின் கூரைகள் இருந்து தீ பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் விறகு, பனை ஓலை போன்ற ஆகியவற்றை எரிபொருளாக பயன்படுத்தும் போது கோடை வெப்பத்தின் காரணமாக நெருப்பானது மற்ற இடங்களில் பரக வாய்ப்பு இருக்குது. இதை பயன்படுத்துறதை முற்றிலுமாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தீ பிடிச்சது அப்படின்னா உடனே தண்ணீர் விட்டு அணைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காய்ந்த புல் புதர்கள் உள்ள இடங்களில் தீ பிடிக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒருவேளை தீ பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக தீயணைப்பு மீட்பு பணித்துறையான 101 அப்படிங்கிற எண்ணில் நீங்கள் என்ன கால் பண்ணி பேசிக்கணும், உடனே ஹெல்ப்பு வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குழந்தைகள் பராமரிப்பு, அதாவது குழந்தைங்களுக்கும் ரொம்ப வேக்கம்ல அதுக்காக சொல்லியிருக்காங்க. மெல்லிய தளர்வான பருத்தி ஆடைகளை அவங்களுக்கு அணிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வெயில் நேரங்களில் வாகனங்களில் குழந்தைகளை தனியாக அமர்த்தி விட்டு வெளியே செல்லவே கூடாது. கார்லலாம் யாரையாவது சின்ன பிள்ளைங்களை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போலாம் பூட்டிட்டு போயிடுறாங்களே சார் வந்துடலாம் அப்படின்னாங்க, அப்படிலாம் போகவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் விளையாட செல்லும் குழந்தைகளை முறையாக கவனிக்கணும் அப்படின்னும், அதிக வெயில் நேரங்களில் குழந்தைகளை வெளியே அனுப்புறதை முற்றிலுமாக தவிர்க்கணும் அப்படின்னும், வெப்ப அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக உணர்ந்தால் வெப்பத்தை தணிக்க ஈரமான துணியினால் அவங்க குழந்தைங்களோட கழுத்து கைகள் இது எல்லாத்தையும் துடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சமாக குளிர்ந்த நீரில் குளிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சேர்த்து முதியோர்களை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். தனியாக வசிக்கக்கூடிய முதியவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதியவர்கள் உடல்நிலையை தினமும் 2 முறையாவது நீங்கள் பெரிய வீட்டில் இருக்கிறவங்க சரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டான அளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கோடை வெயில் பாதிப்பை தவிர்க்க முன்னெச்சரிக்கை தேவை. கோடை காலத்தில் நோய் பாதுகாப்பு தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மருத்துவ ஆலோசனைக்கு 104 அதாவது 104 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வணக்கம் நெல்லை கட்டுப்பாட்டு அறைக்கு அழைக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 97-86-56-61-11 மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், 97-86-56-61-11 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேரம் 11:17 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகர்ஸ் வெளிச்சம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் சூப்பரான தகவல் சொல்லுங்க.
1: ஆமாம், கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால பொதுமக்கள் அங்கங்கே பயணம் மேற்கொள்ளுவாங்க. சிலர் விடுமுறை விட்டால் சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அப்படி போகும்போது தூர தூரா இருந்துச்சு அப்படின்னா ரயில் பயணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அதனால இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தூத்துக்குடி தாம்பரத்துக்கு இடையே சிறப்பு ரயிலில் வந்து ஜூன் மாதம் வரைக்கும் நீட்டிப்பு செஞ்சுருக்கிறாங்க. அதாவது தூத்துக்குடி தாம்பரம் இடையே இயக்கப்பட்டு வரக்கூடிய வாராந்திர சிறப்பு ரயில்களுடைய சேவை பயணிகளுடைய வசதிக்காக ஜூன் மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிச்சிருக்கிறாங்க. தூத்துக்குடியிலிருந்து மே மாதம் 4ஆம் தேதி 11, 18, 25 ஜூன் 1, 8 அதாவது திங்கட்கிழமைகளை தோறும் தூத்துக்குடியிலிருந்து 11:30 புறப்படக்கூடிய இந்த ரயில் மறுநாள் பிற்பகல் 12:30 தாம்பரத்தை போய் சென்றடையுமா. அதே போல் தாம்பரத்தில் 5, 12, 19, 26 June 2, 9 செவ்வாய்க்கிழமைகளில் தாம்பரத்திலிருந்து சாயங்காலம் 3:30 புறப்படக்கூடிய இந்த ரயில் மறுநாள் அதிகாலை 4:30 தூத்துக்குடியை வந்து அடையும். இந்த சிறப்பு ரயில்களை மக்கள் பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிறப்பு ரயில் எந்தெந்த ஸ்டேஷன்லாம் நின்று போகும் அப்படின்னா, தூத்துக்குடி, மேலூர், கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், பாபநாசம், கும்பகோணம், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், திருப்பாதிரி, புலியூர், பன்ருட்டி, விழுப்புரம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு, இந்த ரயில்வே ஸ்டேஷன்கள் எல்லாம் அந்த ட்ரெயின் வந்து நின்று
2: போதும் போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு.
1: கோடைக்கால பயணிகளுடைய கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே இந்த அறிவிப்பு வெளியிட்டு,
2: அதனால வந்து வீட்டுல வந்து சொந்த ஊருக்கு வர்றவங்க எல்லாம் சம்மருக்கு வீட்டுக்கு வருவாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து ஹாப்பியா ஜாலியா வரலாம் அப்படித்தானே, ட்ரெயின்லயே வந்துடலாம். அடுத்ததா வேற ஏதாவது தகவல் இருக்கா?
1: அடுத்த தகவலுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாமா?
2: கேட்டலாம் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல்.

0: பகலில் 12 மணியிலிருந்து மதியம் 3 மணி வரைக்கும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு தூத்துக்குடி மக்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தி இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அந்த பணியில் இருக்கும்போது கடைபிடிக்க வேண்டிய சில தடுப்பு முறைகளை அறிவுறுத்தி இருக்கிறாங்க. கடுமையான வெயிலில் கடுமையான வேலை செய்கிறத நீங்கள் தவிர்க்கணும். பணிபுரியும் இடங்களில் போதுமான அளவில் குடிநீர் இருக்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க. காற்றோட்ட வசதி இருக்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க. பணியின் பொழுது தலை சுற்றல், தலைவலி இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த நபரை ஒரு குளிர்ந்த சூழல் உள்ள இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் போதுமான திரவங்கள், தேவையான சிகிச்சையை முதல்ல கொடுக்கணும். முதியவர்களுக்கான பாதுகாப்புன்னு சொல்லும்பொழுது, தனியாக இருக்கக்கூடிய முதியவர்கள் உடல்நிலையை தினமும் சரிபார்க்கணும். முதியவர்கள் அவங்களுடைய அவசர தேவைக்கான தொலைபேசி உள்ளதா அப்படிங்கிறத உறுதி செஞ்சு, அவங்களுக்கு தாகம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குறிப்பிட்ட ஒரு இடைவெளியில் கண்டிப்பாக தண்ணீர் கொடுக்கறத அவங்களுக்கு வந்து நம்ம உறுதி செஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஏற்பட்டு உடனடியாக உங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், ஆம்புலன்ஸ் சேவைக்காக 108 நீங்கள் அழைக்கலாம். சுகாதார உதவிக்காக 104 அப்படிங்கிற எண்ணை அழைக்கலாம்.
1: சூப்பரான தகவல் தந்துட்டோம். இதோட நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏன் அப்படின்னா, 11:30 ஸ்டம் சீசன் 6 வந்து நமக்கு வந்து ப்ளே ஆகிருக்கு. ஸோ வந்து நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாமா கார்த்திகா?
0: நிறைவு பண்ணிக்கலாம்.
1: ஆமாம், நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா, என் கூட
0: நான் உங்கள் சொல்ல தொழில் கார்த்திகா.
1: ஒழிக்க இருக்கக்கூடிய பாடலை தொடர்ந்து கேட்கலாம், ஸ்டம் சீசன் 6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரும் போது 1:49 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் திரை இசை நிகழ்ச்சியில். திரை இசை நிகழ்ச்சியின் முதல் பாடல்

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் திரை இசை நிகழ்ச்சி. திரை இசை நிகழ்ச்சி இதோட நிறைவு பெறுது. தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. தொடர்ந்து நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒளிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

12 மணி நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே, பெண்கள் பாதுகாப்பில் குடும்பத்தின் பங்கு பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. 1 மணிக்கு நலம்தானா மழலை குழந்தைகளின் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மருத்துவ நிபுணர் டாக்டர் பிரசன்னா நாராயணன் அவர்கள். 1:10 நலம்தானா கருப்பு திராட்சையின் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. 1:55 திரு இசை. 2:15 மணித்திருநாடு மோட்சு திருவிழா பற்றிய சிறப்புகள் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. மூன்று 2 குக்கு, 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஞாபகம் வருதே. 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7 மணிக்கு திரை இசை. 7:10 மதுரை மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ரகுராஜா. 7:25 நம்மை சுற்றி. 7:30 உழவர் உலகம் மதிப்பூட்டிய தீவன பயிர் தயார் செய்தல் உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி அனுராதா அவர்கள். தொடர்ந்து வேளாண் கல்லூரி மாணவி வழங்கும் விவசாய குரல். 8:05 இளங்காற்று, 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல் பண்டை தமிழர் பண்பாடு, 10 மணிக்கு தாளாட்டும் தென்றல், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நிகழ்ச்சிகள் யாவையும் கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 12:11. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில பெண்கள் பாதுகாப்பில் குடும்பத்தின் பங்கு என்ன அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பாடல கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி,
4: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
6: சரி

12:15 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் பெண்கள் பாதுகாப்பில் குடும்பத்தின் பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பேசியிருக்கிறோம். அதாவது கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் பாதுகாப்பு அப்படிங்கிறது வெளி உலகில் இருந்து மட்டும் வரக்கூடியது இல்லைங்க. அது முதல்ல தொடங்கிறது அவள் குடும்பத்திலிருந்து தான். ஒரு குழந்தை பிறக்கும் தருணத்திலிருந்து அவள் வளர்ச்சியிலும் எண்ணங்கள்லையும் தன்னம்பிக்கையிலையும் குடும்பம் மிகப்பெரிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். முதல்ல பெற்றோர்களுடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிற எதுக்குனாலுமே பயப்படக்கூடாது, பயம் ஆனால் சில விஷயங்களில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறதுக்கு முன்னாடி தன்னம்பிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி வளர்க்க வேண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியே போகாதே அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக எப்படி பாதுகாப்பாக இரு

இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கலாம். அதே நேரத்துல மகள்களை மட்டுமல்ல மகன்களையும் சரியாக வளர்ப்பது மிக முக்கியங்க. பெண்களை மதிக்க வேண்டும், அவர்களின் எல்லைகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணின் சம்மதம் மிக முக்கியம். இப்படி நல்ல மதிப்புகளை சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுத்தால் அதே குடும்பத்திலிருந்து நல்ல சமுதாயம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

12:27 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிநேகிதியே. இன்னைக்கு நம்ம சிநேகிதியே நிகழ்ச்சியில பெண்கள் பாதுகாப்பில் குடும்பத்தின் பங்கு என்ன அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோங்க. அதாவது ஒரு பெண் தன் குடும்பத்திடம் எதையும் தயக்கமின்றி பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கணும், அப்ப அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கணும், என்ன பிரச்சனை இருந்தாலும் வீட்டுல சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை உருவாக்கணும். அது இல்லாம இருந்தா பல பிரச்சனைகள் வெளியில் தெரியாம போகும் அபாயம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இன்றைய காலத்துல சுய பாதுகாப்பு திறன்கள் ரொம்பவே அவசியம். பெண்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக் கொடுக்கணும், அவசர நிலையில என்ன செய்யணும், யாரை அழைக்கணும், எந்த எண்களை நினைவில் வைத்திருக்கணும், இந்த அடிப்படை விஷயங்களையும் குடும்பம் சொல்லிக் கொடுக்க வேணும். இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: 12:33 நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதியே நிகழ்ச்சியா பெண்கள் பாதுகாப்பில் குடும்பத்தின் பங்கு என்ன அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். இப்போ இருக்கிற நம்ம டிஜிட்டல் உலகில் வாழ்கிறோம். ஆகவே ஆன்லைன் பாதுகாப்பும் ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாம். சமூக வலைத்தளங்களில் தனிப்பட்ட தகவல்களை பகிர்வதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்நியர்களுடன் உரையாடும் போது எச்சரிக்கை, சந்தேகமான லிங்க்களை ஓப்பன் பண்ணாமல் இருக்கணும். இவை எல்லாத்தையும் குடும்பத்திலிருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியவை ரொம்ப முக்கியமான விஷயங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு நாளில் உருவாகும் விஷயம் இல்லை, அது ஒரு தொடர்ச்சியான முயற்சின்னு சொல்லலாம். அந்த முயற்சியின் முதல் படி குடும்பம் தாங்க. அன்பு, ஆதரவு, புரிதல் மற்றும் சரியான வழிகாட்டுதல் இருந்தால் ஒரு பெண் பாதுகாப்பாக மட்டுமல்ல தன்னம்பிக்கையுடன் வாழ முடியும். வரப்புற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
4: நிகழ்ச்சியில் இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம்.

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள்.

0: மேற்கு வங்கத்தில் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. மார்கரெட் பஸ்டிம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 11 வாக்குச்சாவடிகளிலும் டைமண்ட் ஹார்பர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 4 வாக்குச்சாவடிகளிலும் காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த மறுவாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகம், கேரளம், மேற்குவங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இதற்கிடையே மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி மற்றும் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு அபிஷேக் பானர்ஜி ஆகியோர் காணொலி வாயிலாக அக்கட்சி நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கின்றனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 291 சட்டப்பேரவை தொகுதிகளின் வாக்கு எண்ணும் பணிக்கான அக்கட்சியின் முகவர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்கான கண்காணிப்பாளர்களாக மத்திய அரசு ஊழியர்களை தேர்தல் ஆணையம் நியமித்த விவகாரத்தில் தலையிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு ஜாய் மால்யா பாக்சி அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணிக்கான அனைத்து நெறிமுறைகளும் முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாகத்தான் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் பெட்ரோல், டீசல் மற்றும் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்படவில்லை என்றும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதையும் மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. இது தொடர்பான குறுந்தகவல் பெறப்பட்டால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தொலைத்தொடர்புத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பேரிடர் காலங்களில் கைபேசி மூலம் தகவல்களை வழங்குவதற்கான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். ஒடிஷாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பேசிய அவர், அம்மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதன் காரணமாக ஒடிஷா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். பழங்குடியினரின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் கூறியுள்ளார். ஹரித்வாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பழங்குடியினரின் மேம்பாட்டில் பிரதமர் தனி கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். ஆந்திராவின் வளர்ச்சிக்காக மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மீனவர்கள் வசிக்கும் கிராமங்களில் சூரிய மின்சக்தியில் இயங்கும் தெருவிளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முதற்கட்டமாக 100 கிராமங்களில் 1400 இத்தகைய விளக்குகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேலைவாய்ப்பும் அதிகரித்துள்ளதாக திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு அஜய் ராய் உடல்நலக் குறைவு காரணமாக லக்னோவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.

மகாராஷ்டிராவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம்போல் மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் 93.15% மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 86.80% உள்ளது. கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி 4 நாள் அரசுமுறை பயணமாக மியான்மர் புறப்பட்டுச் சென்றார். இரு நாடுகளுக்கு இடையேயான கடற்படை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிகாரிகளுடன் விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தெலங்கானா அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களின் ஊதிய உயர்வு கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி உறுதியளித்துள்ளார். ஹைதராபாத்தில் தம்மை சந்தித்த அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர் சங்க பிரதிநிதிகளிடம் அவர் இதனை தெரிவித்ததாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களை அரசு ஊழியர்களாக இணைப்பது தொடர்பான செயல் திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு முதலமைச்சர் அவர்களிடம் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் முதலமைச்சர் மாற்றம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் தலைமைதான் உரிய முடிவை மேற்கொள்ளும் என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பரமேஸ்வரா கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சித் தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இருப்பினும் முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பான எந்தவொரு முடிவையும் காங்கிரஸ் தலைமைதான் மேற்கொள்ளும் என்று திரு பரமேஸ்வரா தெளிவுபடுத்தினார். மழை வெள்ள பாதிப்புகளை தடுப்பது தொடர்பான இந்தியா நேபாளம் இடையேயான ஆலோசனைக் கூட்டம் இன்று காத்மண்டுவில் நடைபெற்றது. பீகார் அரசின் நீர்வளத்துறை முதன்மை செயலர் திரு சந்தோஷ்குமார் மல் தலைமையிலான இந்திய குழுவினர் இதில் பங்கேற்றனர். முன்னதாக கடந்த 2 நாட்களாக இது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுக்களில் இருதரப்பினருக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் பாலம் இடிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்தனர். பந்தாலா பகுதியில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளுக்கிடையில் சிக்கிய 3 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. ஒருவர் பலத்த காயத்துடன் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மணிப்பூரில் தீவிரவாதிகளின் முகாம்கள் பாதுகாப்பு படையினரால் அழிக்கப்பட்டன. தேங்நோபால் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது இந்த முகாம்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். அப்பகுதியில் இருந்து ஏராளமான வெடிப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர்கள் கூறினர். கால்நடை மருத்துவம், மருத்துவ தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 2 ஒப்பந்தங்களில் சீனாவும் பாகிஸ்தானும் கையெழுத்திட்டுள்ளன. இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாகிஸ்தான் அதிபர் திரு ஆசிப் அலி ஜர்தாரி முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-14, 21-18 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் ஜூ வியை வென்றார். டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்சை எதிர்கொள்கிறது. உலக ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி எகிப்தின் இஸ்மேலியாவில் இன்று தொடங்குகிறது. 50 நாடுகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். உலக தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டி போட்ஸ்வானாவின் கேபரோனுவில் இன்று தொடங்குகிறது. 40 நாடுகளைச் சேர்ந்த 720 பேர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனிமேஷ் குஜூர், ராகுல் குமார், தமிழரசு செந்தில்குமார், தமன்னா உட்பட 21 பேர் இப்போட்டியின் 5 பிரிவுகளில் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:50. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன் கேட்கலாம் திரை இசை. இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே

12:56 நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரை இசை இப்போ உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்கு. வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. மழலை குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் பிரசன்ன நாராயணன் அவர்கள்.
2: ஆக்சிடென்டல் எமர்ஜென்சின்னு சொல்லுவோம், அதாவது இதெல்லாம் விபத்தாக நடக்கிறது, இதெல்லாம் 100% தடுக்கக்கூடியது. அதாவது சோக்கிங்கிறது இன்னொரு முக்கியமான, சோக்கிங்கிறது நம்ம சாப்பிட்றது ஒன்று நுரையீரல்லையோ மூச்சு குழாயிலேயோ போய் சிக்கிக்கிறது, இதெல்லாம் சிம்பிளான ஃபஸ்ட் எய்டு முதலுதவி மூலமாக இதெல்லாம் உயிர் காப்பாற்றக்கூடியது. ஸோ இதெல்லாம் இந்த சம்மர் டைமில், அதுவும் இந்த குழந்தைகளுக்கு விடுமுறை டைமில் வந்து இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக பார்க்குறோம். நான் ஆக்சிடென்டல் எமர்ஜென்சிஸ் அதாவது குழந்தைங்களில் அவசர நிலை நம்ம எப்போ உடனடியாக டாக்டரை அணுகணும் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குது. பிறந்த குழந்தைகளை தாண்டி அதாவது இந்த பால் குடிக்கிற வயசில் இருக்கிற குழந்தைகள் மூச்சு வேகமாக விடுறது, இது ஒரு முக்கியமாக நீங்கள் உடனடியாக டாக்டரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று, ரெஸ்பான்ஸ் சரியாக பண்ணாமல் சுயநினைவு இல்லாமல் ரொம்ப அதிக அளவு தூங்குறது. மூணாவது விஷயம், அதுவும் இப்போ இந்த கோடை காலத்தில் ரொம்ப காமன், இந்த டயரியா வாமிட்டிங்னால நீர் செத்து குறையுது, டீஹைட்ரேஷன் சொல்கிறது. இதெல்லாம் நம்ம ரொம்ப சாதாரணமாக வீட்டு கை வைத்தியமோ இதுலேயோ பார்த்து சரி பண்ணிடலாம் அப்படின்றதுனால ரொம்ப ப்ரெஷியஸான டைம் வேஸ்ட் ஆகிடும், டாக்டருக்கு போகக்கூடிய டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ நாலாவது விஷயம், ஃபிட்ஸுமே இந்த மாதிரி டெம்பரேச்சர், அதாவது இப்போ லேசான காய்ச்சல் வந்தாலுமே 102-103, ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிற டெம்பரேச்சர் கூட இருக்கிறதுனால ஃபிட்ஸு வரதுக்கான வாய்ப்பு. ஃபிட்ஸ்லேயுமே ரொம்ப ஒரு நிமிடங்கள் இல்லை நொடிகள் கணக்கில் அது மூளைக்கு ரத்த ஓட்டத்தை பாதிக்கிறது, இல்லை உயிருக்கு ஆபத்தாக போய் முடியறது ஏற்படலாம். ஸோ இந்த இது வந்து வேறு மாதிரி கேட்டகரி. இதெல்லாம் நான் ஆக்சிடென்டல் எமர்ஜென்சிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது இது ஒரு மருத்துவ ரீதியான பிரச்சனைனால வருது. ஸோ இதுக்கு வந்து தடுப்பு முறையை தாண்டி நம்ம என்னென்னு உடனடியாக கண்டுபிடிக்கணும், அது பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், வீட்டில் வச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம், இல்லை நாளைக்கு காலையில் போய் டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எமர்ஜென்சிஸ்ன்னு ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக எமர்ஜென்சி ரூம்ஸ், எமர்ஜென்சி கேஷுவாலிட்டின்றது நடத்துகிறோம். ஸோ அந்த கேஷுவாலிட்டியில் உடனடியாக வந்தோடனே இதுக்கு இமீடியட் முதலுதவி, இமீடியட் சிகிச்சைகள்ன்றது நடக்கும். இதில் சில பெரும்பாலான விஷயங்கள் நம்ம ஒரு மருந்துலேயோ ஒரு மாதிரி நெபுலைசேஷன் சொல்லக்கூடிய சிம்பிளான இது மூலமாகவே சரி பண்ணக்கூடிய எமர்ஜென்சிஸ். எமர்ஜென்சியாக காண்டாக்டுக்கு உங்கள் பீடியாட்ரிஷன், குழந்தைகள் மருத்துவரோட காண்டாக்ட் ரொம்ப அவசியம், இல்லை பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலோட காண்டாக்ட் ரொம்ப அவசியம். இப்போ சோக்கிங்கிறது, இப்போ கூட சமீபத்தில் எங்கிட்ட ஒரு குழந்தைக்கு விளையாட்டு பொருள் வந்து மூச்சு குழாயில் சிக்கி அந்த குழந்தைக்கு மூளை பாதிப்பு ஏற்பட்டது, ஆக்சிஜன் குறைபாடுனால இறந்து போச்சுன்றதெல்லாம் கேள்விப்படும்போது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ட்ரைனிங், அதாவது சிம்பிளான ஃபஸ்ட் எய்ட் மெஷர், சிம்பிளான முதலுதவி மூலமாக அந்த இடத்துலேயே உயிரை காப்பாற்றக்கூடியதோ இல்லை அந்த இடத்துலேயே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடியதுக்கான அவேர்னஸ், விழிப்புணர்வு பேரண்ட்ஸ் கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்க தான் எப்போவுமே கூட இருக்காங்க. எந்தெந்த விஷயங்களுக்கு நம்ம டாக்டர்கிட்ட போகணும்ன்ற விழிப்புணர்வு அவங்களுக்கு இருக்கணும்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. மழலை குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்கியவர் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் பிரசன்ன நாராயணன் அவர்கள்.
3: நீங்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:10. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நலம்தானா. இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில கருப்பு திராட்சையின் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

1:15 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா. இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில நாம தினமும் சாப்பிடும் உணவுகள்ல சில நமக்கு தெரியாமலேயே நம்ம உடம்புக்கு பெரிய நன்மையை தருதுங்க. அப்படி ஒரு அற்புதமான நன்மைகளை தரக்கூடிய கருப்பு திராட்சையின் ஆரோக்கிய நன்மைகளை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். கருப்பு திராட்சை அப்படின்னா சின்னதா இருக்கும், சுவையா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அதுல இருக்கக்கூடிய

சத்துகள் நிறையங்க. வைட்டமின் சி, கே, இரும்பு சத்து, பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் நம்ம உடம்பை நோய்கள்லேருந்து காக்கும் முக்கிய வீரர்கள்னு கூட சொல்லலாம். இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி 20 நிமிடத்துல நீங்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா? இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிற இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருப்பு திராட்சையின் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோங்க. இப்போ அதிகமா நாம கேட்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதய நோய். கருப்பு திராட்சை சாப்பிடுவதால இதயத்துக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற ரெஸ்வெராட்ரால் இரத்த நாளங்களை சுத்தமாக வைக்குது, இரத்த ஓட்டம் சீராக இருக்கவும் உதவுதுங்க, கெட்ட கொழுப்பை குறைக்குது. அதனால தினமும் கொஞ்சம் கருப்பு திராட்சை சாப்பிட்றது இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

1:24 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா. இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில கருப்பு திராட்சையின் ஆரோக்கிய நன்மைகளை தான் தெரிஞ்சிட்டு இருக்கோங்க. மாணவர்கள், வேலைக்கு போகிறவங்க, இப்படி எல்லாருக்கும் முக்கியமானது எதுன்னு கேட்டிங்கன்னா நினைவாற்றல் அதானேங்க. கருப்பு திராட்சை மூளைக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். கவனம் அதிகரிக்கும், நினைவாற்றல் மேம்படும், மன அழுத்தம் குறையும். எக்ஸாமுக்கு தயாராகிற மாணவர்களுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குங்க. இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

1:30 நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம் தானா? இன்னைக்கு நம்ம நலம் தானா நிகழ்ச்சியில கருப்பு திராட்சையின் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோங்க. அழகா இருக்கணும்னு யாருதான் ஆசைப்பட மாட்டாங்கங்க. கருப்பு திராட்சை சருமத்துக்கு ஒரு இயற்கை மருந்து அப்படின்னு சொல்லலாம். இதை சாப்பிடுவதால முகம் பளபளப்பா இருக்கும், தோல் சுருக்கங்கள் தாமதமா வரும், பிம்பிள்ஸ் குறையும். இதுல இருக்கும் விட்டமின் சி மற்றும் டி சருமத்தை இளமையா வச்சுக்க உதவுதுங்க. இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி 35 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம் தானா. இன்றைக்கி நம்ம நலம் தானா நிகழ்ச்சியில் கருப்பு திராட்சையின் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டதும் சரியாக ஜீரணமாக்கணும் இல்லையாங்க. கருப்பு திராட்சை குடல் இயக்கத்தை சீராக்குது, மலச்சிக்கல் குறையும், வயிறு லேசாக இருக்கும், செரிமானம் நல்லா நடக்குங்க, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்க கருப்பு திராட்சை உதவும். குறைந்த கலோரி, நல்ல சக்தி தரும், உடலை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ளும். சிறிதளவு சாப்பிட்டாலே ரொம்பவே நன்மை தருங்க. நல்லதுன்னு சொன்னதும் அதிகமாக சாப்பிடக்கூடாது. சர்க்கரை நோயாளிகள் அளவோடு சாப்பிடணும். தினமும் ஒரு சிறிய அளவு போதுங்க. சின்ன பழம் ஆனால் பெரிய பலன். நாம தினசரி உணவில் சேர்த்துக்கிட்டா நம்ம உடல் நலத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

ஜும்மக்கு ஜன ஜும்மக்கு ஜும்மக்கு திண்டா திண்டா ஆ ஜும்மக்கு ஜும்மக்கு திண்டா இந்தா.

0: நிதரிதமா துந்தர் கிடுத்து கதா
1: கரிசம்
0: சரி கிடுதா
1: பாரணி
0: சரி கிடுத்தை தகதி மக பரி மத பரி மனித சனி தகதி

ஒரு மணி 42 நிமிடத்துல நீங்க நின்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா. இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில கருப்பர் ராட்சியின் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி சீனிவாசன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை 234 வெளிமாநில தேர்தல் பார்வையாளர்கள் பார்வையிட உள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு இன்று அமைதியாக நடைபெற்று வருகிறது. பெட்ரோலியப் பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுவதை ஒட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலங்கள், புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முதலில் தபால் வாக்குகளும் அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. 5 மாநில தேர்தல் முடிவுகளை மக்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள results.eci.gov.in என்ற இணையதள முகவரியை

தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. தேர்தல் முடிவுகளை இசிஐ நெட் மற்றும் ஓட்டர் ஹெல்ப்லைன் கைபேசி செயலி மூலம் காலை 8 மணி தொடங்கி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் தேர்தல் ஆணையம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் வாக்கு எண்ணிக்கையை 234 வெளி மாநில தேர்தல் பார்வையாளர்கள் பார்வையிட உள்ளனர். இவர்கள் அனைவரும் இன்று தமிழகம் வருகின்றனர். வாக்கு எண்ணும் மையங்களில் அங்கீகரிக்கப்படாத நபர்கள் நுழைவதை தடுக்கும் வகையில் முதல் முறையாக QR கோட் அடையாள அட்டை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. QR கோட் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவர். திருச்சி மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணிகளுக்காக நுண்பார்வையாளர்கள் உதவியாளர்கள் தலா 17 பேர் வீதம் 9 தொகுதிகளுக்கும் 459 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 62 வாக்கு எண்ணும் மையங்கள் உட்பட 5 மாநில வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்பிற்கும் இணையதளம் வாயிலான தீவிர கண்காணிப்பிற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களை அந்தந்த மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் முழுவீச்சில் ஆய்வு மேற்கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மாவட்ட தேர்தல் அலுவலர்களுடன் வாக்கு எண்ணும் மையங்களின் தயார் நிலை, பாதுகாப்பு, அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதனிடையே மேற்குவங்க மாநிலத்தில் மகர்கட் டைமண்ட் ஹார்பர் தொகுதிக்குட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாகவும் சுமூகமாகவும் நடைபெற்று வருகிறது. சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்கு எண்ணும் பார்வையாளர்களாக மத்திய அரசு ஊழியர்களை மட்டுமே நியமனம் செய்ய உத்தேசித்துள்ள தேர்தல் ஆணையத்தின் முடிவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மனுவை விசாரித்த நீதிபதி SBS நரசிம்மா தலைமையிலான அமர்வு தேர்தல் ஆணையத்தின் நெறிமுறைகள் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. வாக்கு எண்ணும் அலுவலர்களை தேர்ந்தெடுப்பது தேர்தல் ஆணையத்தின் உரிமை என கூறியுள்ள நீதிமன்றம் வாக்கு எண்ணப்படும் ஒவ்வொரு மேஜையிலும் ஏற்கனவே முகவர்கள், கண்காணிப்பாளர்கள், தேர்தல் பார்வையாளர்கள் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே தேர்தல் ஆணையத்தின் சுற்றறிக்கை கட்டாயம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஆணையிட்டுள்ளது. பேரிடர்களின் போது நாட்டு மக்களை கைபேசி மூலம் எச்சரிக்கும் புதிய தொழில்நுட்ப முறையை மத்திய அரசு இன்று அறிமுகம் செய்துள்ளது. உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் சோதனை ரீதியாக கைபேசிகளுக்கு எச்சரிக்கை சமிகை ஒளி அனுப்பப்படுகிறது. இத்தகைய எச்சரிக்கை செய்தியை கைபேசியில் மக்கள் பெறும்போது அச்சமடைய தேவையில்லை என்றும் இது ஒரு சோதனை முயற்சியே என்றும் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். எதிர்காலங்களில் இந்த நடைமுறையை பயன்படுத்தியே உள்ளூர் மொழிகளில் பேரிடர் அல்லது அவசர காலம் குறித்த உடனடி எச்சரிக்கை அனுப்பப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டு மக்களின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான முக்கியமான நடவடிக்கை இது என கூறிய அமைச்சர் பேரிடர்களின் போது துரித தகவல்கள் பரிமாற்றத்தை இந்த புதிய முறை உறுதி செய்வதாகவும் எடுத்துரைத்தார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையமும் தொலைத்தொடர்பு துறையும் இணைந்து இந்த புதிய ஒலிபரப்பு தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு மேற்காசிய சூழலே காரணம் என மத்திய நுகர்வோர் விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர் மேற்காசிய நெருக்கடியை தொடர்ந்து சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். அதேவேளையில் பெட்ரோல், டீசல் மற்றும் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்படவில்லை என கூறிய அமைச்சர் பெட்ரோலிய பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை மத்திய அரசு உறுதி செய்து வருவதாக எடுத்துரைத்தார். 2026-27 ஆண்டிற்கான 4 நாடாளுமன்ற குழுக்களை மாற்றியமைத்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன்படி நாடாளுமன்ற மதிப்பீட்டுக் குழு தலைவராக பிஜேபியின் டாக்டர் சஞ்சய் ஜெய்ஸ்வால், நாடாளுமன்ற பொதுப்பணிகள் ஆய்வுக்குழு தலைவராக பிஜேபி உறுப்பினர் திரு பைஜன் பாண்டா, பொது கணக்கு குழு தலைவராக காங்கிரஸ் கட்சியின் திரு கே சி வேணுகோபால், ஷெட்யூல்ட் மற்றும் பழங்குடியின விவகாரங்களுக்கான குழுவின் தலைவராக பிஜேபி உறுப்பினர் திரு பகன்சிங் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். புதிதாக மாற்றியமைக்கப்பட்டுள்ள இந்த 4 குழுக்களின் காலவரையறை அடுத்த ஆண்டு இறுதி வரை செயல்பாட்டில் இருக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் நடைபெறும் இத்தேர்வை 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழகத்தில் திருச்சி, மதுரை, கோவை உட்பட 30 நகரங்களில் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை இத்தேர்வு நடைபெறுகிறது. இதனிடையே தமிழகத்தில் நீட் தேர்வெழுதும் மாணாக்கருக்கு மன உறுதி, மனநல ஆலோசனைகள் தொலைபேசி வழியாக வழங்க அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்தியா மட்டுமல்லாமல் துபாய், அபுதாபி, தோஹா, ஓமன், ரியாத், சிங்கப்பூர் உள்ளிட்ட 14 இடங்களிலும் நீட் தேர்வு நடைபெறுகிறது. திருவாரூரில் வரும் 5ஆம் தேதி வணிகர் சங்கங்களின் பெரும் மாநாடு நடைபெறவுள்ளதால்

0: மயிலாடுதுறையில் அன்றைய தினம் பிற்பகல் முதல் வணிக நிறுவனங்கள் செயல்படாது என அம்மாவட்டத்தின் வர்த்தக அமைப்பு தெரிவித்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களான மருந்து கடைகள் உள்ளிட்டவை மட்டுமே திறக்கப்படும் என்றும் இந்த அமைப்பு கூறியுள்ளது. முருகப்பெருமானின் நான்காம் படைவீடான சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி ஆலய சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பளித்தார். வேளாண் வளம் சிறக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் மா, பலா, வாழை உள்ளிட்ட பல்வேறு விளைபொருட்கள் தேரில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது சிறப்பு அம்சமாக அமைந்திருந்தது. உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து திரண்ட ஏராளமான பக்தர்கள் அரோகரா என்ற பக்தி முழக்கமிட்டவாறு தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
0: கொடைக்கானல் சுற்றுலா தலங்களான தூண்பாறை, குணா குகை, பயன்மரக்காடுகள் மற்றும் மோயர் சதுக்கத்திற்கு இன்றும் நாளையும் கட்டணமின்றி சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கொடைக்கானலில் சுற்றுலா தலங்களில் நிலவிய போக்குவரத்து நெரிசல் மற்றும் கட்டண முறைக்கு தீர்வு காணும் வகையில் மே 2 மற்றும் 3 ஆகிய 2 தூண்பாறை, குணா குகை, பயன்மரக்காடுகள் மற்றும் மோயர் சதுக்கம் ஆகிய இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் கட்டணமின்றி செல்லலாம் என மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவித்துள்ளார். கூட்ட நெரிசலை தவிர்க்க மே 4 முதல் பேருந்து நிலையம் மற்றும் கோக்கர்ஸ்வார்க் உள்ளிட்ட 5 முக்கிய இடங்களில் QR கோட் மூலம் உடனடியாக டிக்கெட் பெறும் புதிய நடைமுறை அமலுக்கு வரும் என்றும் தெரிவித்துள்ளார். கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: திருச்செந்தூர் கடற்கரையில் 70 தூரத்திற்கு கடல் உள்வாங்கியதால் பக்தர்கள் பாதுகாப்பாக நீராட கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கோவிலை ஒட்டியுள்ள கடலில் புனித நீராடிவிட்டு சுவாமியை தரிசனம் செய்வது வழக்கம். இந்த நிலையில் இன்று திருச்செந்தூர் கடற்கரையில் சுமார் 70 தூரத்திற்கு கடல் உள்வாங்கியது. இதனால் கடலுக்கு உள்ளே இருந்த பாசி படர்ந்த பாறைகள் மற்றும் மணல் திட்டுகள் வெளியே தெரிந்தன. கடல் உள்வாங்கியதைக் கண்டு பக்தர்கள் அச்சயமடைய வேண்டாம். பாறைகள் வெளியே தெரிவதால் பாதுகாப்பான பகுதிகளில் மட்டும் குளிக்க வேண்டும் என்று கோவில் நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் பக்தர்களுடைய அறிவுறுத்தி வழங்கி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் A.L். லட்சுமணன்.
0: கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ததால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில தினங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் இன்றைய மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெறுகிறது. இதற்காக வண்டியூர் வீரராகவ பெருமாள் திருக்கோவிலிருந்து சேஷ வாகனத்தில் எழுந்தருளிய கள்ளழகரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இண்டியன்ஸை எதிர்கொள்கிறது. போட்டியில் தொடர வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இரு அணிகளும் களமிறங்கும் நிலையில் இன்றைய ஆட்டத்தை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். டென்மார்க்கில் நடைபெறும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் ஆடவர் குழு அரையிறுதிப் போட்டியில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் 17 மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை 234 வெளிமாநில தேர்தல் பார்வையாளர்கள் பார்வையிட உள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு இன்று அமைதியாக நடைபெற்று வருகிறது. பெட்ரோலியப் பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுவதை ஒட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இண்டியன்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி 55 நிமிடத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரையிசை. இப்போ உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஓர் மகிழ்ச்சியான உற்சாகமான பிற்பகல் வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸின் மனித நாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சியில மூட்சு திருவிழா பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அது என்னப்பா மூட்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வெயிட் பண்ணுங்க, ஒரு சூப்பரான பாடலுக்கு அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் மனித நாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சியில் மூட்சு திருவிழா பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். மூட்சு திருவிழா அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய நாகாலாந்தில் உள்ள சில பழங்குடியினரால் வழக்கமாக மே 1 தேதியிலிருந்து 3 தேதி வரைக்கும் கொண்டாடக்கூடிய ஒரு உயிரோட்டமான ஒரு 3 நாள் கலாச்சார கொண்டாட்டம். இது எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா, விவசாய வாழ்க்கையோட நெருங்கிய தொடர்புடையது தான் இந்த திருவிழா. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாக மே மாதத்தோட முதல் வாரத்தில் தான் இது நடைபெறுது. எதுக்காக அப்படின்னா, விதை விதைக்கும் பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறகு மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுற ஒரு மகிழ்ச்சியான திருவிழா தான் இந்த மூட்சு திருவிழா. இன்னும் தகவல்களை மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மூட்சு திருவிழா பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வரப்போது கேட்டு நினைஞ்சிருங்க.

நேரம் 2:27. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மனிதநாடு நிகழ்ச்சி. மனிதநாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு மூட்சூ திருவிழா பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த மூட்சூ திருவிழாவோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நல்ல அறுவடை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறைவனை வேண்டி செய்கிறது தான் இந்த பண்டிகை. கடினமாக இருக்கக்கூடிய இந்த விவசாய பணிகள் முடிஞ்சதுக்கு பிறகு மக்கள் ஓய்வு எடுத்து நன்றி தெரிவிக்கும் ஒரு தருணமாக தான் இது பார்க்கப்படுது. இயற்கை மற்றும் நிலத்திற்கும் நன்றி கூறும் ஒரு பாரம்பரிய பழக்கம் இதில் அடங்கியிருக்கு. இந்த மூட்சூ திருவிழா காலத்தில் என்ன பண்ணுவாங்க மக்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நிகழ்ச்சியில் பாடல்.

0: நேரம் 2:33. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மணித்திருநாள் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் மணித்திருநாடு நிகழ்ச்சி. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மோட்சு திருவிழா பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். இந்த மோட்சு திருவிழா காலத்தில் மக்கள் எல்லாருமே தங்களோட பாரம்பரிய உடைகளை அணிஞ்சு தங்களோட கலாச்சாரத்தை பெருமையாக வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் மற்றும் ஆண்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க சூப்பராக நடனம் ஆடுறது, பாரம்பரிய பாடல்கள் பாடுறது இந்த விழாவோட சிறப்பாக கருதப்படுது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்த 2 அல்லது 3 நாட்களும் கிராமம் ஃபுல்லாகவே ரொம்ப உற்சாகமாகவும் மகிழ்ச்சியும் நிரம்பி வழியுமாங்க.
1: பெண் வேணும், ஒரு பெண் வேணும், பசும் பொண்ணு நேரத்தில்

நேரம் 2:38 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் மணித்திருநாடு நிகழ்ச்சியில். இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மூட்சூ திருவிழா பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். இதில் வந்து பாரம்பரியமாக உடை அணிகிறாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நல்ல பாடல் பாடுறாங்க, நடனம் ஆடுறாங்க, இப்படிலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இந்த 3 நாளும் அப்படின்னு சொன்னேன்ல. இந்த விழாவில் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி உணவு பகிர்ந்து சாப்பிட்றது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கான். இதனால் சமூக உறவுகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அழகான பழக்கமாக இருக்குது இந்த மூட்சு திருவிழா. அதோடு சேர்த்து விழா நாட்களில் நிறையா கலாச்சார நிகழ்வுகள், போட்டிகள், விளையாட்டுகள் இது எல்லாமே நடத்தப்படுதாமே.

வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்து நாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு மணித்து நாடு நிகழ்ச்சியில் மூட்சு திருவிழா பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த மூட்சு திருவிழா இளைஞர்களுக்கு தங்களோட பாரம்பரியத்தை அறிந்து கொள்ள ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கு. அதே நேரத்தில் சமூக ஒற்றுமையையும் அதிகரிக்குது. இந்த மூட்சு திருவிழா அப்படிங்கிறது வெறும் கொண்டாட்டம் மட்டும் இல்லைங்க, அது அந்த மக்களோட வாழ்க்கை முறையும் இயற்கையோட அவங்களுக்கு உள்ள உறவையும் காட்டக்கூடியதாக இருக்கு. விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட இந்த கலாச்சாரத்தை இது பிரதிபலிக்கிறதா இருக்குது.

நேரம் 2:55. இணைந்து இருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் மணித்திருநாடு நிகழ்ச்சியில். இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில மூட்சு திருவிழா பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு, ஏன்னா நேரம் 2:55 ஆயாச்சுல. ஆமாங்க, கடைசியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மூட்சு திருவிழா அப்படிங்கிறது மக்களுக்கு மன அமைதி, மகிழ்ச்சி மற்றும் ஒன்றிணைவுக்கூடிய ஒரு உணர்வை தரக்கூடியதாக இருக்குது. வேலைகளின் அழுத்தத்திலிருந்து விடுபட்டு மக்கள் சிரித்து மகிழக்கூடிய ஒரு சிறப்பு காலமாக இருக்குது இந்த நாட்கள். மொத்தத்தில் இந்த மூட்சு திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடியது பாரம்பரியம், நன்றி, சமூக ஒற்றுமை, இயற்கை மரியாதை, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அழகான கலாச்சார விழாவாக இருக்குது.

நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து கேட்கலாம் செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து 3:02 குக்கு நிகழ்ச்சியும், 4:02 பொதிகை தும்பி நிகழ்ச்சியும், 5:02 ஞாபகம் வருது நிகழ்ச்சியும் இடம்பெறும். தொடர்ந்து நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு மகிழ்ந்திருங்கள். நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆராய்ச்சி பணிகளுக்கான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு காங்கிரஸ் கட்சி தடையாக உள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்திய ஓபன் உள்ளரங்கு விளையாட்டுப் போட்டிகள் இன்று புவனேஸ்வரில் தொடங்கின. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அஹ்லாவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேத்வின் காமத் அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 3:03. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பாடலை கேட்க இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்காக ஒரு அழகான பாடல் ஆனந்தம் திரைப்படத்திலேருந்து வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

3:08 குக்கு நிகழ்ச்சியில் திரையை செய்தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

3:18 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு கூ நிகழ்ச்சியில திரை செய்தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 3:27 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி குக்கு குக்கு நிகழ்ச்சியில திரையிசை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க.

3:49 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு குக்கு நிகழ்ச்சியில திரு இசை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

3:53 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு குக்கு நிகழ்ச்சியில தெரிய செய்தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருக்கேன். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 3:58. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி குக்கு குக்கு குக்கு நிகழ்ச்சியில் திரை இசை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஆராய்ச்சிப் பணிகளுக்கான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கு காங்கிரஸ் கட்சி தடையாக உள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமாயின. கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்திய ஓபன் உள்ளரங்கு விளையாட்டுப் போட்டிகள் இன்று புவனேஸ்வரில் தொடங்கின. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அகலாவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேத்வின் காமத் அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்

நேரம் 4:03. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. இன்னைக்கு நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சியில திரை செய்தான் கேட்க இருக்கிறீங்க, தொடர்ந்து கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு.

4:09 நீங்க கேட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி பொதுகை தும்பி. பொதுகை தும்பி நிகழ்ச்சியில திரை இசைதான் கேட்டுட்டு இருக்கீங்க. சித்திரம் பேசுதடி திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 4:20 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி பொதுகை தும்பி. பொதுகை தும்பி நிகழ்ச்சியில திரை செய்தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நெஞ்சிருங்க. ராஜபாட்டை திரைப்படத்துல இருந்து

4:35 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதியை தும்பி நிகழ்ச்சியில திரை இசை தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

4:50 நீங்கள் நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதுகை தும்பி. பொதுகை தும்பி நிகழ்ச்சியில் திரை செய்தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

4:55 நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. இன்னைக்கு நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சியில திரையை செய்தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டது. மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அஞ்ச தேவையில்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி பணிகளுக்கான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். சென்னை ரயில்வே கோட்டத்தில் சென்ற நிதியாண்டில் 12 லெவல் கிராசிங்குகள் அகற்றப்பட்டு பாலம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமாயின. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக தேனி மாவட்டம் சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அகலாவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாத்வின் காமத் அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

5:10 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வானவில் நிகழ்ச்சியில திரை செய்தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 5:16 நீங்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வானவில் நிகழ்ச்சியில திரை இசை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு ஜானி திரைப்படத்துல இருந்து, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: Just listen.

5:21 நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வானவில். இன்னைக்கு நம்ம வானவில் நிகழ்ச்சியில் திரையை செய்தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. மஞ்சு விரட்டு திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

5:30 நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வானவில். வானவில் நிகழ்ச்சியில திரு இசை தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

5:39 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வானவில். வானவில் நிகழ்ச்சியில திரை இசைதான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

5:50 நீங்கள் நிந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வானவில். வானவில் நிகழ்ச்சியில் திரை இசை தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு கிரீடம் திரைப்படத்திலிருந்து. கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

5:55 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வானவில். வானவி நிகழ்ச்சியில திரையை செய்தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 90.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றியும், நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றியும் நிகழ்ச்சி குறிப்பாக கேட்கலாம். இன்று மாலை 6:10 to 6:40 பக்தி மாலை, 7:00 திரை இசை, இன்று 7:10 மதுரை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ரகுராஜா. 7:25 நம்மை சுற்றி, 7:30 உழவர் உலகம். இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மதிப்பூட்டிய தீவன பயிர் தயார் செய்தல் குறித்த உரையினை வழங்குகிறார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் ஊட்டச்சத்துயல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி அனுராதா அவர்கள். அதனைத் தொடர்ந்து வேளாண் கல்லூரி மாணவி வழங்கும் விவசாய குரல். இன்றிரவு 8:05 இளங்காற்று, 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரலில் பண்டை தமிழர் பண்பாடு, இது பற்றி தெரிந்து கொள்ளலாம். 10:00 தாலாட்டும் தென்றல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் கேட்டது இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்கப்பூக்கள், காலை 6:35 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம். நாளை காலை 7:00 7:25 வணக்கம் பரணி, 8:02 8:30 8:55 ஆகிய நேரங்களில் திரையருவி. நாளை காலை 8:50 சைப்பால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று. நாளைய ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு வாழ்க்கையை மாற்றும் நல்ல பழக்க வழக்கங்கள். காலை 10:02 மனம் விரும்புதை திரை இசை பாடல் கேட்கலாம். பதினோரு மணிக்கு அஞ்சல் பெட்டி எண் 111. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துகள் இடம்பெற கேட்கலாம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 to 12:50 சிநேகிதியே. நாளைய சிநேகிதியின் தலைப்பு பெண்ணின் பலம் பொறுமையா கோபமா. நண்பகல் 1:00 நலம் தானா, இதில் மழலை குழந்தைகளின் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் குழந்தைகள் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பிரசன்னா நாராயணன் அவர்கள். 1:10 தொடர்ந்து நலந்தானாவில் சாப்பாடு தவிர்ப்பதை உடல் எலை குறைகிறதா, உடல் நலத்தை பாதிக்கிறதா என்ற தகவல்களோடு பாடல் கேட்கலாம். 1:55 திரை இசை, 2:15 மணித்திருநாடு. நாளைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில் சோகராய் ஆர்ட்ஸ் பற்றிய தகவல். 3:02 குக்கு திரை இசை பாடல். நாளை மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 அரும்பு மொழிகள் திரை இசை பாடல் கேட்கலாம். நாளை மாலை 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 to 6:40 பக்தி மாலை. நாளை இரவு 7:00 திரை இசை. நாளை இரவு 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி மணிகண்டன். 7:25 நம்மை சுற்றி, 7:30 உழவர் உலகம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 6:11. பொன்னான மாலை வேளையில் பக்தி மனம் பரப்ப வருகிறது பக்தி மாலை.
2: ஓங்காரமான செவி

நேரம் மாலை 6:18. பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கடின முயற்சி கொண்டவருக்கு எல்லாமே சாத்தியமாகும், முயற்சி இல்லாதவருக்கு எதுவுமே சாத்தியமில்லை.

நேரம் 6:21. பழங்கள் நிறைந்த மரம் கனத்தினால் தாழ்ந்து வளையும். அதுபோல நல்லவர்கள் அடக்கம் காரணமாக பணிவுடன் இருப்பார்கள்.

உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கான அனைத்து ஆயத்த பணிகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. கடந்த 23ஆம் தேதி 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள், நுண் பார்வையாளர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், கண்காணிப்பாளர்கள், உதவியாளர்கள் என அனைவருக்கும் தேர்தல் ஆணையம் பயிற்சி அளித்துள்ளது. இந்த தேர்தலில் 10 லட்சத்திற்கும் கூடுதலான தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த தேர்தலில் முன் எப்போதும் இல்லாத வகையில் 85.1% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கரூர் சட்டப்பேரவை தொகுதியில் அதிகபட்சமாக 89% வாக்குகள் பதிவாயின. இந்த தேர்தலில் 5,73,43,291 வாக்காளர்கள் 75,064 வாக்குச்சாவடிகளில் தங்களது வாக்குரிமையை செலுத்தியுள்ளனர். வாக்கு எண்ணிக்கையொட்டி பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர், துணை ராணுவப் படையினர் உள்ளிட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கூடுதல் காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் சில பகுதிகளில் இயல்பு நிலைக்கு கூடுதலாக வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் நாடு முழுவதும் இந்த வெப்பநிலை இருக்காது என்றும் அவர் கூறினார். இந்திய வானிலை ஆய்வு மையம் அளிக்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி கோடை வெப்பத்தை திறம்பட சமாளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். இம்மாதத்தின் 2 மற்றும் 4வது வாரத்தில் சில இடங்களில் கூடுதல் வெப்பநிலை இருக்கக்கூடும் என்று அவர் கூறினார். இருப்பினும் 1 மற்றும் 3வது வாரங்களில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பு நிலையையொட்டியே வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோடைக்காலத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் கூறினார். இரவு நேர வெப்பநிலை அதிகரிப்பதால் நகர்ப்புறங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் கூறினார். எல்னினோ தட்பவெப்ப ஏற்ற இறக்க நிலை தற்போது காணப்படுவதாகவும் தென்மேற்கு பருவமழைக்கான வாய்ப்பும் உள்ளதாக அவர் தெரிவித்தார். கோடைக்கால வெப்பநிலையை எதிர்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர், மாநில மற்றும் மாவட்ட அளவில் முன்னெச்சரிக்கைக்கான பணிகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பொதுமக்கள் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். கடும் வெயில் சுட்டரிக்கும் நேரங்களில் உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவ மாணவியருக்கு தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. டெலி கவுன்சிலிங் சேவையை 1-4-4-1-6

0: மற்றும் 104 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு மாணவர்கள் பெற்றோர்கள் தேவையான ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம். 24 மணி நேரமும் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் கட்டணமின்றி இந்த சேவை வழங்கப்படுவதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4 தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் வரும் 5 தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மேற்கு ராஜஸ்தான் முதல் குமரி கடல் வரை மத்திய பிரதேசம், விதர்பா, தெலுங்கானா, ராயல்சீமா மற்றும் உள் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் மே 5 தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், மே 6, 7, 8 தேதிகளில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்.
0: இதனிடையே சேலம் மாவட்டம் மேட்டூர், கொளத்தூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகேயுள்ள கொளத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட லக்கம்பட்டி, சின்னத்தண்டா, பெரியதண்டா, நீதிபுரம், தார்காடு ஆகிய பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் வாழை விவசாயம் சாகுபடி செய்திருந்தனர். இங்கு பூவன், மொந்தம், கதலி, செவ்வாழை ரகத்தைச் சேர்ந்த வாழைகள் உள்ளன. இந்த நிலையில் கொளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 10,000 மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததால் பல லட்சம் ரூபாய் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. வேளாண் துறை அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொண்டு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: இந்நிலையில் கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வன விலங்குகள் நடமாட்டம் உள்ள 16 இடங்களில் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் சுற்றுலா தலங்களான தூண்பாறை, குணா குகை, பைன்மர காடுகள் மற்றும் மோயர் சதுக்கத்திற்கு இன்றும் நாளையும் கட்டணமின்றி சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். திருச்செந்தூர் கடற்கரையில் 70 தூரத்திற்கு கடல் உள்வாங்கியதால் பக்தர்கள் பாதுகாப்பாக குளிக்க கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக தேனி மாவட்டம் சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்த அணியில் தீப்தி சர்மா, ஸ்மிருதி மந்தனா, ஷஃபாலி வர்மா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இங்கிலாந்தில் அடுத்த மாதம் 12 தேதி முதல் ஜூலை 5 தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்டோயின் கிபாடோவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அஹ்லாவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-0 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜென்சி தீபக் பாயை வென்றார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேத்வின் காமத் அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு

காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஜேம்ஸ் பீபன், தென்னாப்பிரிக்காவின் மார்க் வேன் இணையை வென்றது. பாக் நீரிணையை வெற்றிகரமாக கடந்து சாதனை படைத்துள்ள 7 வயது சிறுவன் இஷாங் சிங்கிற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீலகிரி, தேனி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 6:40 தொடர்கிறது பக்தி மாலை. பிறரிடம் பலன் எதிர்பார்த்து அன்பு செலுத்துவது அன்பாகாது. கைமாறு கருதாத அன்பே தூய்மை மிக்கது.

உயிருக்கு எல்லாமும் இருக்கிறது. அதனால் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டியது நமது கடமை. நேரமாலை 6:44.

நேரம் 6:51 பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் எனும் அகந்தையை விட்டு செயலாற்றுபவர் கடவுளை தரிசிக்கும் தகுதி பெறுகிறார்.

நேரம் 6:54 நிமிடம். பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவித்த நெல் முளைப்பதில்லை, பக்குவம் பெற்றவனுக்கு மறுபிறவி உண்டாவதில்லை.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7 மணி. எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்கவிருப்பது திரை இசை. திரை இசையின் துவக்கமாக புஷ்பா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருந்தது. அதன்படி மதுரை அரசு மருத்துவமனையில் 30 படுக்கையுடன் வெப்ப வாதத்திற்கு சிகிச்சை அளிக்க தனி வார்டு தயார் நிலையில் உள்ளது. மேலும் இந்த சிறப்பு வார்டில் குளிர்சாதன வசதி, குளிர்ந்த நீர், ஐஸ் கட்டிகள் மற்றும் ORS உப்பு கரைசல் போன்றவையும் தயாராக வைக்கப்பட்டுள்ளது என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு உத்தரவின்படி வாடிப்பட்டி உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற வட்ட சட்ட பணிக்குழு சார்பாக அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு சட்ட விழிப்புணர்வு மதுரை மாவட்டத்தில் நடத்தப்பட்டது. இந்த முகாமிற்கு தலைமை வகித்து பேசிய வட்ட சட்டப்பணிக்குழு தலைவர் திரு ராமகிருஷ்ணன், அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்களின் பணி உயர்வான பணி என்றும், குழந்தைகளை பராமரிப்பும் கடமையும் பொறுப்பும் பாராட்டுக்குரியது என்றும் கூறினார். ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் இலவச சட்ட உதவி மையம் உள்ளது என்று கூறிய அவர், அதை பயன்படுத்தும் விழிப்புணர்வு பொதுமக்களிடத்தில் இல்லை என்றும், ஏழை எளிய மக்கள் பயனடும் வகையில் இலவச சட்ட உதவி மையம் செயல்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். நிகழ்வில் பல்வேறு சட்டங்கள் மற்றும் அதன் பயன்பாடுகள் குறித்தும் விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் உள்ள 14 மையங்களில் நீட் தேர்வு நடைபெற உள்ளதை முன்னிட்டு தொடர்புடைய அலுவலர்களுடனான முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற்றது. தேசிய தேர்வு முகமை மூலம் நடத்தப்படும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு 3 தேதியன்று நடைபெறுகிறது. இந்நிலையில் மதுரை மாவட்டத்தில் மதுரை காமராசர் பல்கலைக்கல்லூரி உள்ளிட்ட 14 தேர்வு மையங்களில் தேர்வு சிறப்பாகவும் முறையாகவும் நடைபெற தேவையான அனைத்து முன்னேற்பாடுகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் தேர்வு மையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள், தடையற்ற மின்சாரம், குடிநீர், போக்குவரத்து வசதிகள், மருத்துவ உதவி, அவசரகால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மேலும் தேர்வு நாளன்று தேர்வர்கள் சிரமமின்றி தேர்வு மையங்களை சென்றடைய தேவையான போக்குவரத்து வசதிகள், காவல்துறை பாதுகாப்பு, தேர்வு மையங்களின் சுற்றுப்புற கண்காணிப்பு, வினாத்தாள் பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் துறை வாரியான ஒருங்கிணைப்பு பணிகள் குறித்தும் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். மதுரை மாவட்டத்தில் சம்பா சாகுபடி முடிந்த நிலையில் உசிலம்பட்டி, செல்லம்பட்டி, மாங்குளம், சோழவந்தான், விக்கிரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் கோடை நெல் நடவு செய்து பூக்கும் பருவம் வரை பல்வேறு வளர்ச்சி நிலைகளில் உள்ளன. இந்நிலையில் வேளாண்மை இணை இயக்குநர் திரு முருகேசன் நெற்பயிர்கள் குலை நோய் கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கம் அளித்துள்ளார். நெற்பயிரை பொறுத்தவரை இரவு நேரங்களில் காற்றில் அதிக ஈரப்பதத்துடன் கூடிய குளிர்ந்த சீதோசன நிலையால் குலை நோய் தாக்குதல் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று கூறியுள்ள அவர், குலை நோய் பாதித்த பயிர்களின் இலைகளின் மேல் சாம்பல் நிற மையப்பகுதியுடன் காய்ந்த ஓரங்களுடனும் கூடிய கண் வடிவ புள்ளிகள் காணப்படும் என்றும், பல புள்ளிகள் ஒன்று சேர்ந்து பயிர் முழுவதும் எரிந்தது போன்ற தோற்றமளிக்கும் என்றும், கதிர்மணிகள் சுருங்கியும் கதிர்கள் உடைந்தும் தொங்கிக் கொண்டிருக்கும் என்றும் கூறிய அவர், குலை நோய் தாக்குதலில் இருந்து நெற்பயிரை காக்க தலைச்சத்து உரத்தை 3 தவணையாக பிரித்து இட வேண்டும் என்றார். மேலும் வரப்பில் இருக்கும் களைகளை முழுமையாக அழிக்க வேண்டும் என்று கூறிய அவர், பயிர்களுக்கு போட வேண்டிய உரங்கள் குறித்தும் விவசாயிகளுக்கு விரிவாக விளக்கம் அளித்தார். மதுரையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் சித்திரை திருவிழா கடந்த 27 தேதி துவங்கி நடைபெற்று வந்த நிலையில், முக்கிய விழாவான வைகையாற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை ஏற்றுக்கொண்டு தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் தல்லாகுளம் கற்பனசாமி சன்னதி எதிரில் வெட்டிவேர் மற்றும் 1000 பொன் சப்பரங்களில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் புடைசூழ கோவிந்தா கோஷம் விண்ணை முட்ட வைகைக்கரை வந்தடைந்த கள்ளழகரை அருள்மிகு வீரராக பெருமாள் எதிர்கொண்டு வரவேற்க தங்க குதிரையில் கள்ளழகர் வைகையாற்றில் இறங்கும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. அழகர் வைகையாற்றில் இறங்கும் நிகழ்ச்சியை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் தல்லாகுளம் முதல் வைகை ஆறு வரை திரண்டு நின்றனர்.
1: மதுரை மாவட்ட செய்திகள் கேட்டும் எழுதியவர் எஸ் ரகுராஜா. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு J.P. Nadda வலியுறுத்தியுள்ளார். பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகம், கேரளம், மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 234 தொகுதிகளில் கடந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாளை மறுநாள் 62 வாக்கு எண்ணும் மையங்களில்

0: காலை 8 மணிக்கு முதலில் தபால் வாக்குகளும் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் 140 தொகுதிகளுக்கு கடந்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரத்தன் கேல்கர் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் 43 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணும் பணி தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். வாக்கு எண்ணும் பணியில் 15,465 அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் திரு ரத்தன் கேல்கர் தெரிவித்தார். அசாமில் 126 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் கடந்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு அனுராக் குயல் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் 40 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வாக்கு எண்ணும் பணியில் 5,981 அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் வாக்கு எண்ணிக்கையை கண்காணிக்க கூடுதலாக பொது பார்வையாளர்கள், காவல்துறை பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே நியமிக்கப்பட்ட 77 காவல்துறை பார்வையாளர்களுடன் கூடுதலாக 165 பார்வையாளர்கள் நியமிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சீராக நடைபெறவும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த பார்வையாளர்கள் மேற்கொள்வர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மையுடன் அமைதியாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணும் அறைகளுக்குள் காவல்துறை பார்வையாளர்கள் எந்தவொரு சூழ்நிலையிலும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைத்து அலுவலர்கள், வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் இணையதளம் மூலமாக வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசிஐ நெட் செயலி மூலமாக புகைப்படம் மற்றும் QR கோட் கொண்ட இந்த அடையாள அட்டைகள் இருந்தால் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவர் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்குட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. மக்ரஹாத் பஷ்சிம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட 11 வாக்குச்சாவடிகளிலும், டைமண்ட் ஹார்பர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட 4 வாக்குச்சாவடிகளிலும் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாலை 5 மணி நிலவரப்படி 87% வாக்குகள் பதிவாகியுள்ளன. சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு J.P. நட்டா வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டின் உற்பத்தி திறனை மேம்படுத்த முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். இந்த மாநாட்டில் 3,53,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2,292 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. தகவல் தொடர்பு நிபுணரான திரு ஜோஷி திரைப்படத்துறையில் பல்வேறு படைப்புகளை செய்துள்ளார். அவரது நியமனம் குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், திரைப்படம், இலக்கியம், விளம்பரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆக்கப்பூர்வமாக செயலாற்றியவர் ஜோஷி என்று குறிப்பிட்டார். நாட்டின் கலாச்சாரத்தை மக்களிடையே எடுத்துச் செல்லும் பிரசார் பாரதியில் அவரின் தலைமை பங்களிப்பு முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் அனைத்து ஊடகப் பிரிவுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அமைச்சக செயலர் திரு சஞ்சால் குமார் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் பத்திரிகை தகவல் அலுவலகம், மத்திய தகவல் தொடர்பகம், ஆகாஷ்வாணி, தூர்தர்ஷன் அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். பீகாரில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதல் கட்டம் இன்று தொடங்கியது. வீடுகள் தொடர்பான தகவல்கள் சுய பதிவேற்றம் செய்வதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து இன்று முதல் அலுவலர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கணக்கெடுப்பு பணி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான பயிற்சி பெற்ற அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று விவரங்களை சேகரித்து வருவதாகவும் எமது செய்தியாளர்

0: தெரிவிக்கிறார். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இரண்டாம் கட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்க உள்ளது. இரண்டாவது கட்டத்தில் வயது, கல்வி தகுதி, வேலை, பாலினம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் சேகரிக்கப்பட உள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதல் கட்டம் வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அம்மாநில தலைமை மக்கள் தொகை அதிகாரி திருமதி ஷீத்தல் வர்மா தெரிவித்துள்ளார். லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீடுகள் தொடர்பான தகவல்கள் வரும் 7ஆம் தேதியிலிருந்து இணையதளத்தில் சுய பதிவேற்றம் செய்யலாம் என்றும் கூறினார். வீடுகள் தொடர்பான தகவல்கள் அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை சேகரிக்கப்படும் என்றும் திருமதி ஷீத்தல் வர்மா தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இந்த நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு அமெரிக்காவும் ஈரானும் கட்டுப்பாடுகள் விதித்ததை அடுத்து அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்திய பின் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் கடல் பகுதி வழியாக கப்பல்கள் செல்ல கப்பல் நிறுவனங்களிடமிருந்து ஈரான் சுங்க கட்டணம் வசூலித்து வருகிறது. கடந்த 13ஆம் தேதி ஈரான் நாட்டின் கப்பல்களுக்கு அப்பகுதியில் அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இதனையடுத்து 45 வணிக கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அகதிகளை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு ஐநா குழு கவலை தெரிவித்துள்ளது. குழந்தைகள் உள்ளிட்ட அகதிகளை பாகிஸ்தானிலிருந்து வெளியேற்றியதாக கண்டறிந்ததை அடுத்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐநா குழு வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் காவல்துறையினர் அகதிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக வரும் தகவல்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் 21 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் காவல்துறையினர் தீவிரவாத தடுப்பு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெஹ்ரிக் இ தாலிபான் அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. டென்மார்க்கில் நடைபெறும் இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் தில்லி அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. முன்னதாக நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் இன்டர் காசி அணியை வென்றது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அண்டோனி குபுடோவை வென்றார். தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அகல்பாத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-0 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜென்சி திபக்பாயை வென்றார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாத்வின் காமத் அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஜேம்ஸ் மாரே இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு J.P. நட்டா வலியுறுத்தியுள்ளார். பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேரம் 7:25. நேர்கள் கேட்க விருப்பது நம்மை சுற்றி. நம்மை சுற்றியில் என்ன தகவல்கள் வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அறிவுறுத்தலாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் 100% உயர்கல்வி பெறுவதை உறுதி செய்யும் பொருட்டு மாணவர்களுக்கு வழிகாட்டு

உள்ளது. பொறியியல் தொடர்பான உயர்கல்வி பயில உதவிகள் தேவைப்படும் மாணவர்கள் இம்மையத்தினை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் மாணவ மாணவியர்கள் எந்த ஒரு தனி நபரிடமோ முகவர்களிடமோ பணம் மற்றும் உண்மை சான்றிதழ்களை கொடுத்து ஏமாற்றம் அடையாமல் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் இரா சுகுமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.

அடுத்த தகவலாக, அதிகரித்து வரும் வெப்ப அலையிலிருந்து பயிர்களை பாதுகாத்திட விவசாயிகளுக்கு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் இரா சுகுமார் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வெப்ப அலையிலிருந்து பயிர்களை பாதுகாத்திடும் பல்வேறு வழிமுறைகள் குறித்தான ஆலோசனைகள் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளுக்கு வழங்கினார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல் 500 ஹெக்டேரிலும், பயிர் வகை பயிர்கள் 500 ஹெக்டேரிலும் மற்றும் பருத்தி 70 ஹெக்டேரிலும் பயிரிடப்பட்டு வளர்ச்சி முதல் அறுவடை வரையிலும் பல்வேறு வளர்ச்சி நிலையில் உள்ளது. அதிகரித்து வரும் வெப்ப அலை மற்றும் வெப்பநிலையிலிருந்து பயிர்களை பாதுகாத்திட பின்வரும் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சில வழிமுறைகளை கொடுத்திருக்கிறார். உகந்த பயிர்களை தேர்ந்தெடுத்து பயிரிடுதல். தற்போது நிலவி வரும் அதிக வெப்பநிலை காரணமாக குளங்கள் மற்றும் நிலத்தடி நீர் இருப்பு குறைந்து வரும் நிலையில் இரவை பாசனக்கால் வாயிலாக சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தங்களது நீர் இருப்பை பொறுத்து பயிர் சுழற்சி மற்றும் மாற்று பயிர் சாகுபடி செய்வதன் மூலம் மண்வளம் அதிகரித்து பூச்சி நோய் தாக்குதல் குறைந்து மகசூல் அதிகரிக்கும். குறைவான நீர் தேவைப்படும் பயிர்களான சோளம், கம்பு, கேழ்வரகு, குதிரைவாளி மற்றும் பயிர் வகை பயிர்களான உளுந்து, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு மற்றும் எண்ணெய் வித்து பயிரான நிலக்கடலை ஆகியவற்றை சாகுபடி செய்ய தேர்ந்தெடுக்கலாம். மேலும் விவசாயிகள் தமது கிணறுகளில் உள்ள நீருக்கேற்ப குறைந்த வயதுடைய மற்றும் குறைவான நீர் தேவை உள்ள பயிர்களை தேர்வு செய்து சாகுபடி செய்து அதிக விளைச்சல் பெற்றுக்கொள்ளலாம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: உழவர் உலகம். இது விவசாயிகளின் வியர்வை மற்றும் வெற்றிக்கான குரலோசை.

0: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் மதிப்பூட்டிய தீவன பயிர் தயார் செய்தல் உரையினை கேட்கலாம். வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. அனுராதா அவர்கள்.
1: நமது நாட்டில் கிராமப்புற மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது

கால்நடை வளர்ப்பு தொழிலானது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த கால்நடை வளர்ப்பு தொழில் லாபகரமானதாக அமைய வேண்டுமெனில் சரியான தீவன மேலாண்மை முறைகளை கடைபிடித்தல் மிக மிக அவசியம். ஆனால் பெரும்பாலும் பண்ணையாளர்கள் தீவன செலவினை குறைப்பதற்கு தானிய உற்பத்திக்கு பயிரிடப்பட்டு தானிய அறுவடைக்கு பின் மீதமுள்ள வேளாண் கழிவுகளான வைக்கோல், சோளத்தட்டை, கம்பத்தட்டை, துவரிச்செடி, உளுந்துச்செடி போன்றவற்றை காய வைத்து கால்நடைகளுக்கு தீவனமாக அளிக்கின்றனர். ஆனால் இவற்றில் நார்ச்சத்துதான் மிகுதியாக இருக்கும். புரதம் மற்றும் தாது உப்பு சத்து போன்றவை மிகவும் குறைவாக இருக்கும். எனவே இவ்வகை தீவனத்தில் கால்நடைகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைப்பதில்லை. அதேபோல் பசுந்தீவனங்களில் புரதம், தாது உப்பு சத்து மற்றும் உயிர் சத்து, குறிப்பாக வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் இ ஆகியவை அதிகமாக உள்ளது. இவை கால்நடைகளின் வளர்ச்சி மற்றும் பால் உற்பத்திக்கு மிகவும் அவசியம். ஆனால் பருவமழை பொய்ப்பு மற்றும் மேய்ச்சல் நில பற்றாக்குறை ஆகிய காரணங்களால் கால்நடைகளுக்கு ஆண்டு முழுவதும் பசுந்தீவனம் கிடைப்பதில்லை. பொதுவாக மழைக்காலங்களில் பசுந்தீவனங்கள் சற்று மிகுதியாகவே கிடைக்கும். பெரும்பாலும் தீவன பற்றாக்குறையானது நமக்கு கோடை காலங்களில்தான் நிலவுகிறது. எனவே மழைக்காலங்களில் மிகுதியான அளவு கிடைக்கும் இத்தகைய பசுந்தீவனங்களை விரயப்படுத்தாமல் மதிப்பு கூட்டிய தீவனமாக தயாரித்து பயன்படுத்துவதன் மூலம் ஆண்டு முழுவதும் கால்நடைகளுக்கு பசுந்தீவனம் கிடைக்கச் செய்வதோடு மட்டுமல்லாமல் கால்நடைகளின் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கலாம். சரி, இந்த மதிப்பு கூட்டிய தீவனப்பயிர் உற்பத்தி எவ்வாறு செய்யலாம்? பசுந்தீவனங்களை தீவன கட்டிகளாக தயாரித்து கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்கலாம். அல்லது பசுந்தீவனத்தை ஊறுகாய்ப்புள்ளாக பதப்படுத்தி உபயோகிக்கலாம். அல்லது உலர் தீவனமான வைக்கோல் போன்றவற்றை யூரியா ஊட்டமேற்றி பயன்படுத்தலாம். இந்த மூன்று முறைகளில் நாம் கால்நடை தீவனங்களை மதிப்பு கூட்டிய தீவனமாக தயாரித்து அளிக்கலாம். முதலாவது தீவன கட்டிகள் தயாரித்தல் பற்றி பார்ப்போம். பொதுவாக கால்நடைகளின் தீவன பராமரிப்பு என்பது நார்த்தீவனங்களான பசுந்தீவனம் மற்றும் உலர் தீவனத்தை அடர் தீவனத்தோடு கால்நடைகளின் ஊட்டச்சத்து தேவைக்கேற்ப சரியான விகிதாச்சாரத்தில் கொடுப்பது ஆகும். இவற்றில் அடர் தீவனமானது நாம் பால் கறப்பதற்கு முன்பும் பசுந்தீவனத்தை மேய்ச்சலின் மூலமும் மற்றும் வைக்கோல் மேய்ச்சலுக்கு பிறகும் கொடுக்கின்றோம். ஆனால் வளர்ந்த நாடுகளில் பார்த்தீர்களேயானால் இந்த பசுந்தீவனம், உலர் தீவனம் மற்றும் அடர்த்தீவனம் ஆகிய மூன்றையும் சரியான விகிதத்தில் கால்நடைகளின் ஊட்டச்சத்து தேவைக்கேற்ப கலந்து முழு தீவனமாக, அதாவது தீவன கட்டிகளாக தயாரித்து கொடுக்கிறார்கள். இவ்வாறு இந்த மூன்று தீவனங்களையும் கலந்து ஒரே தீவனமாக கொடுக்கும் பொழுது இதில் காணப்படும் சத்துக்களான எரிசக்தி, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, நார்ச்சத்து, உயர்ச்சத்து மற்றும் தாது உப்பு சத்துகள் மாடுகளுக்கு ஒவ்வொரு முறை தீவனம் அளிக்கும் போதும் சரியான விகிதத்தில் கிடைக்கிறது. இதனால் கால்நடைகளின் செரிமானம் அதிகரிக்கப்பட்டு அவற்றின் உற்பத்தி திறனும் மேம்படுகிறது. அடுத்ததாக இந்த தீவன கட்டிகளை எவ்வாறு தயாரிக்கலாம் என்பது பற்றி காண்போம். இந்த தீவன கட்டிகள் தயாரிப்பதற்கு முதலில் அடர் தீவனத்தை நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். அதாவது அடர் தீவனத்தில் சேர்க்கப்படும் தீவன மூலப்பொருட்களான தானியங்கள், பின்னாக்குகள், பருப்பு வகைகள், தவிடு, தாது உப்பு மற்றும் உப்பு ஆகியவற்றை அரைத்து கொள்ள வேண்டும். அதேபோல் பசுந்தீவனத்தையும் மாட்டிற்கு தேவையான அளவில் எடுத்து அவற்றை சிறு சிறு துண்டுகளாக்கி நிழலில் உலர வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இத்துடன் வைக்கோலையும் சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். இப்போது இந்த பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர்த்தீவனம் ஆகிய மூன்றையும் ஒன்றாக கலந்து இவற்றுடன் பிணைப்பானாக காய்ச்சிய மைதா பாகு சேர்த்து நன்றாக கலக்குதல் வேண்டும். இவ்வாறு கலந்து எடுத்த தீவன கலவையை ஒரு உயர் அழுத்த இயந்திரத்தை பயன்படுத்தி நன்றாக அழுத்தி ஒரு கிலோ தீவன கட்டிகளாக தயாரிக்கலாம். இந்த தீவன கட்டிகளை தயாரித்த பிறகு வெயிலில் நன்றாக உலர வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு தயாரிக்கப்பட்ட தீவன கட்டிகளை கால்நடைகளுக்கு

அவற்றின் தீவன தேவையை பொறுத்து 5 முதல் 8 கட்டிகள் வரை தீவனமாக கொடுக்கலாம். தீவன கட்டிகளை கொடுப்பதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பது பற்றி பார்ப்போம். பசுந்தீவனம், உலர்தீவனம் மற்றும் அடர்தீவனம் மூன்றையும் ஒன்றாக கலந்து ஒரே தீவனமாக கொடுப்பதால் கால்நடைகள் ஒவ்வொரு முறையும் தீவனம் உண்ணும் போது அனைத்து சத்துக்களும் நிறைந்த சமச்சீரான தீவனத்தை உட்கொள்ளுகின்றன. மேலும் தீவனத்தின் சுவை அதிகரிப்பதால் கால்நடைகளின் தீவனம் உட்கொள்ளும் அளவும் அதிகரிக்கிறது. அதேபோன்று இந்த தீவனக்கட்டிகள் தயாரிக்க நாம் குறைந்த சத்து உடைய நார் தீவனத்தையும் வழக்கத்தில் இல்லாத வேளாண் தொழிற்சாலை பொருட்களையும் உபயோகிப்பதன் மூலம் இந்த பொருட்களை சிறந்த முறையில் பயன்படுத்தலாம். தீவனக்கட்டிகளாக தயாரிப்பது மூலம் அவற்றை சேமித்து வைப்பதற்கும் மேலும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்வதற்கும் எளிதாகிறது. மேலும் கால்நடைகளுக்கு தீவனம் அளிப்பது மிகவும் சுலபமாகிறது. அதேபோன்று கால்நடைகள் குறிப்பிட்ட தீவனத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து உண்ணுவதை தவிர்க்கிறது. நார்த்தீவனம் மற்றும் அடர்தீவனம் இரண்டையும் கலந்து கொடுப்பதால் வயிறு உப்புசம் போன்ற செரிமான கோளாறு பிரச்சனைகள் தவிர்க்கப்படுகின்றன. தீவனக்கட்டிகளில் புரதம் மற்றும் எரிசக்தி சரியான விகிதத்தில் கிடைப்பதால் மாடுகளின் அசையூன் வயிற்றில் உள்ள நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகரித்து தீவனத்தின் செரிமானம் அதிகரிக்கப்படுவதன் மூலம் பாலின் தரம் மற்றும் உற்பத்தியையும் அதிகரிக்கிறது. குறைந்த சத்துள்ள வைக்கோல் போன்றவற்றை ஊட்டம் ஏற்றிய தீவனக்கட்டிகளாக உருவாக்கலாம். தீவன பற்றாக்குறை காலங்களிலும் பேரிடர் காலங்களிலும் இத்தீவனக்கட்டிகளை நாம் கால்நடை தீவனமாக பயன்படுத்தலாம். அடுத்ததாக ஊறுகாய்ப்புல் தயாரித்தல் பற்றி காண்போம். பசுந்தீவனங்களை அதன் சத்துக்கள் மாறாத வண்ணம் சைலோ குழிகளில் பதப்படுத்தி சேமித்து வைத்து கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தலாம். இவ்வாறு பதப்படுத்தப்பட்ட பசுந்தீவனம் ஊறுகாய்ப்புல், அதாவது ஆங்கிலத்தில் சைலேஜ் என அழைக்கப்படுவதுண்டு. இவ்வாறு மதிப்பு கூட்டி தயாரிக்கப்பட்ட பசுந்தீவனத்தில் சுமார் 6 முதல் 9% புரத சத்தும் 60 முதல் 65% மொத்த செரிமான சத்தும் உள்ளது. மேலும் இத்தகைய ஊறுகாய்ப்புல்லை கால்நடைகளுக்கு முக்கியமாக தீவன பற்றாக்குறை மற்றும் வறட்சி காலங்களில் தீவனமாக அளிக்கலாம். சரி, ஊறுகாய்ப்புல் தயாரிக்க எந்தெந்த தீவன பயிர்கள் உகந்தவை என்பது பற்றி காண்போம். ஊறுகாய்ப்புல் தயாரிக்க மாவு சத்து அதிகம் கொண்ட தீவன பயிர்கள் மிகச்சிறந்தது. அதாவது தீவன மக்காச்சோளம், தீவன சோளம் போன்ற தானிய வகை தீவன பயிர்களும் கம்பு நெப்பியர் ஒட்டுப்புல் போன்ற புல் வகை தீவன பயிர்களும் இதற்கு சிறந்தது. பயிர் வகை தீவன பயிர்களில் புரதச்சத்து அதிகம் உள்ளதால் அவற்றை மட்டும் தனியாக ஊறுகாய்ப்புல் தயாரிக்க பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் பயிர் வகை தீவன பயிர்களை பயன்படுத்தும் பட்சத்தில் அவற்றுடன் தானிய வகை மற்றும் புல்வகை தீவன பயிர்களை 1:3 அல்லது 1:4 என்ற விகிதத்தில், அதாவது 1 பங்கு பயிர் வகை தீவன பயிர்களையும் 3 பங்கு தானிய வகை அல்லது புல்வகை தீவன பயிர்களையும் கலந்து ஊறுகாய்ப்புல் தயாரிக்கலாம். அதேபோன்று தரமான ஊறுகாய்ப்புல் தயாரிக்க வேண்டுமெனில் இந்த தீவன பயிர்களை சரியான நேரத்தில் அறுவடை செய்வது மிகவும் அவசியமாகும். எனவே ஊறுகாய்ப்புல் தயாரிக்க தானிய வகை தீவன பயிர்களை பால் பருவத்திலும் புல் வகை தீவன பயிர்களை பூக்கும் தருணத்திலும் மற்றும் பயிர் வகை தீவனங்களை 25 முதல் 30% பூக்கும் தருணத்திலும் அறுவடை செய்ய வேண்டும். சரி, அடுத்ததாக இந்த ஊறுகாய்ப்புல் தயாரிக்கும் முறை பற்றி காண்போம். ஊறுகாய்ப்புல் தயாரிக்க குழி செயலோ, சிமெண்ட் கோபுரம் செயலோ, பிளாஸ்டிக் கேன் மற்றும் பாலித்தீன் பைகள் ஆகியவனவற்றை கொண்டு தயாரிக்கலாம். முதலில் ஊறுகாய்ப்புல் தயாரிப்பதற்கு நாம் சைலோ குழிகளை அமைக்க வேண்டும். இந்த குழியின் அளவு கால்நடைகளுக்கு ஊறுகாய்ப்புல் தேவைப்படும் அளவினை பொறுத்து நிர்ணயிக்க வேண்டும். பொதுவாக 1 கனசதுர அடிக்கு 20 முதல் 25 கிலோ பசுந்தீவனம் அடர்த்தியாக வைக்கப்படுகிறது. அதாவது 1 கனமீட்டர் கொள்ளளவு உள்ள சைலோவில் சுமார் 400 கிலோ வரை ஊறுகாய்ப்புல் தயாரிக்கலாம். தீவன பயிர்களை நான் ஏற்கனவே சொன்னபடி சரியான தருணத்தில், அதாவது தானிய வகை தீவன பயிர்களானால் பால் பருவத்திலும்

புல்வகை தீவன பயிர்களாக இருப்பின் பூக்கும் தருணத்திலும் அறுவடை செய்து அவற்றை வயலிலேயே சுமார் 2 மணி நேரம் வெயிலில் உலர்த்த வேண்டும். அதாவது அதன் உலர் எடையானது சுமார் 35 முதல் 40% இருக்கும் வண்ணம் உலரவிட வேண்டும். பின்னர் உலர்ந்த தீவன பயிர்களில் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக நறுக்கிய தீவன பயிர்களை சைலோ குழிகளில் நிரப்ப வேண்டும். இதற்கு முதலில் சைலோ குழியில் தேவையற்ற உலர்ந்த பொருட்களை அடியில் நிரப்ப வேண்டும். பிறகு அதன் மீது சிறு துண்டுகளாக நறுக்கிய பசுந்தீவனத்தை குழியில் நிரப்ப வேண்டும். அதேபோன்று மிக முக்கியமாக சைலோ குழியை நிரப்பும் பொழுது காற்று புகாத வண்ணம் பார்த்து கொண்டால் தரமான ஊறுகாய்ப்புள் தயாரிக்கலாம். எனவே பசுந்தீவனத்தை நிரப்பும் போது அவற்றை காலால் நன்கு மிதித்து விடுவதன் மூலம் இடையில் உள்ள காற்றை வெளியேற்றி விட வேண்டும். மேலும் அதனுடன் 100 கிலோ பசுந்தீவனத்திற்கு 2% மொலாசஸ் மற்றும் 1% உப்பு கரைசல் தெளிக்க வேண்டும். மொலாசஸ் கிடைக்காத பட்சத்தில் வெள்ளப்பாகு அல்லது சர்க்கரை பாகு கரைசலை உபயோகப்படுத்தலாம். அதன் பிறகு மீண்டும் நறுக்கிய பசுந்தீவனங்களை நிரப்பி மொலாசஸ் மற்றும் உப்பு கரைசல் தெளித்து நன்றாக அமுக்க வேண்டும். இவ்வாறு தீவன பயிர்களை காற்று புகாத வண்ணம் ஒன்றன் மேல் ஒன்றாக சைலோ குழிகள் நிரம்பும் அளவுக்கு அடுக்க வேண்டும். முழுமையாக சைலோ குழிகளை நிரப்பிய பிறகு அதன் மீது தேவையற்ற பொருட்கள் மற்றும் மர இலைகளை இட்டு பிளாஸ்டிக் பையை வைத்து மூடி அந்த பிளாஸ்டிக் பையின் மேல் மண் போட்டு பூசி மெழுகி காற்று புகாத வண்ணம் 45 நாட்களுக்கு பாதுகாத்தல் மூலம் தரமான ஊறுகாய்ப்புள் தயாரிக்கலாம். இவ்வாறு பசுந்தீவனத்தை சைலோ குழிகளில் பதப்படுத்தும் பொழுது குழியில் உள்ள நன்மை பயக்கும் நுண்ணுயிர்கள் காற்றில்லா நொதித்தல் மூலம் தீவன பயிரில் உள்ள மாவுச்சத்தை லாக்டிக் அமிலமாக மாற்றுகிறது. இதனால் கார அமில நிலை குறைந்து மற்ற நுண்ணுயிர்கள் வளரா வண்ணம் தீவன பயிர் பதப்படுத்தப்படுகிறது. பொதுவாக இந்த ஊறுகாய்ப்புள் நாம் தீவன பயிர் மிகுதியாக கிடைக்கும் மழைக்காலங்களில்தான் தயாரிக்கப்படுவதால் சைலோ குழிகள் உள்ளே மழைநீர் இறங்காத வண்ணம் நன்றாக மூடியிருக்க வேண்டும். இவ்வாறு தயாரிக்கப்பட்ட நல்ல தரமான ஊறுகாய்ப்புள் பசுமை நிறத்துடனும் நறுமணத்துடனும் நல்ல பழவாசனை கொண்டதாகவும் இருக்கும். மேலும் கால்நடைகளும் அவற்றை விரும்பி உட்கொள்ளும். கால்நடைகளுக்கு தேவையான அளவு ஊறுகாய்ப்புள்ளை குழிகளில் இருந்து எடுத்தவுடன் மீண்டும் சைலோ குழியினை நன்றாக காற்று புகாத வண்ணம் மூட வேண்டும். அதேபோன்று சைலோ குழிகள் அல்லாமல் பாலித்தீன் பைகளிலும் ஊறுகாய்ப்புள் தயாரிக்கலாம். ஊறுகாய்ப்புள் உற்பத்திக்கு பாலித்தீன் பைகள் வெவ்வேறு அளவுகளில், அதாவது 25 கிலோ, 50 கிலோ, 100 கிலோ அளவுகளில் சந்தையில் விற்பனையில் உள்ளது. பண்ணையாளர்கள் அவர்களின் தேவைக்கேற்ப அளவுகளில் பாலித்தீன் பைகளிலும் ஊறுகாய்ப்புள் தயாரிக்கலாம். இவ்வாறு தயாரிக்கப்பட்ட ஊறுகாய்ப்புள்ளை கால்நடைகளுக்கு எவ்வாறு தீவனமாக அளிக்கலாம்? அதாவது கறவை மாடுகளுக்கு 15 முதல் 20 கிலோ வரையிலும் ஆடுகளுக்கு 1 கிலோ வரையிலும் தீவனமாக கொடுக்கலாம். இதன் பசுந்தீவனத்தினை ஊறுகாய்ப்புள்ளாக பதப்படுத்தி சேமித்து வைப்பதன் மூலம் வறட்சி காலங்களில் ஏற்படும் பசுந்தீவன பற்றாக்குறையை பூர்த்தி செய்யலாம். எனவே கால்நடை வளர்ப்போர் பசுந்தீவனம் மிகுதியாக கிடைக்கும் காலங்களில் அவற்றை சரியான முறையில் மதிப்பு கூட்டிய பயிராக பயன்படுத்துதல் மூலம் வறட்சி காலங்களில் தங்களது கால்நடைகளுக்கு தீவனமாக அளித்து உற்பத்தி திறனை அதிகரிக்கலாம். அடுத்ததாக யூரியா ஊட்டமேற்றிய வைக்கோல் தயாரித்தல் முறை பற்றி காண்போம். நமது நாட்டில் பெரும்பாலும் கோடை காலத்தில் கால்நடைகளுக்கு வைக்கோல் மட்டுமே பிரதான தீவனமாக உள்ளது. இந்த வைக்கோல் தீவனத்தில் பார்த்தால் மொத்த செரிமான சத்து 45% இருக்கும். இதில் செரிக்கக்கூடிய புரதச்சத்து மிக மிக குறைவு, அதாவது 0% இருக்கும். அதேபோன்று இந்த வைக்கோலில் நார்ச்சத்து மிகுதியாக இருக்கும். ஆனால் இந்த நார்ச்சத்தில் உள்ள செல்லுலோஸ் எனும் மாவுச்சத்துடன் லிக்னின் என்ற வேதிப்பொருள் இணைந்து உள்ளதால் பொதுவாகவே இந்த வைக்கோலின் செரிமானத்திறன் குறைவாகவே இருக்கும். எனவே வைக்கோலின் செரிமான

0: செயல்திறன் அதிகரிக்கப்பட வேண்டுமெனில் இந்த செல்லுலோஸ் மற்றும் லிக்னின் இடையே உள்ள இணைப்பு உடைக்கப்பட வேண்டும். இதற்கு நாம் வைக்கோலுடன் யூரியா கரைசலை தெளித்து ஊட்டம் ஏற்றி கொடுப்பது மூலம் அதன் செரிமான திறனை அதிகரிக்கலாம். இவ்வாறு யூரியா கொண்டு ஊட்டம் ஏற்றி கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் என்றால், இந்த செல்லுலோஸ் மற்றும் லிக்னின் இடையே உள்ள இணைப்பு சிதைக்கப்பட்டு செல்லுலோஸ் ஊட்டச்சத்தின் செரிமானம் அதிகரிக்கப்படுகின்றது. அதேபோன்று வைக்கோலில் செரிக்கக்கூடிய புரதச்சத்து கிட்டத்தட்ட பூஜ்ஜியமாக இருக்கும் என்று ஏற்கனவே சொன்னேன். எனவே யூரியா கொண்டு நீங்கள் ஊட்டம் ஏற்றும் பொழுது யூரியாவில் நைட்ரஜன் சத்து அதிகம் உள்ளது. இதனால் கால்நடைகளுக்கு நைட்ரஜன் சத்து மிகுந்த தீவனம் கிடைக்கிறது. அடுத்ததாக யூரியா ஊட்டமேற்றிய வைக்கோல் தயாரிக்கும் முறை பற்றி காண்போம். இந்த யூரியா ஊட்டமேற்றிய வைக்கோல் தயாரிப்பதற்கு நமக்கு 4 கிலோ யூரியா மற்றும் 60 லிட்டர் தண்ணீர் சுமார் 100 கிலோ வைக்கோலுக்கு தேவைப்படும். அதாவது நீங்கள் 100 கிலோ வைக்கோல் எடுத்துக்கொண்டால் அதற்கு 4 கிலோ யூரியா மற்றும் 60 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். இந்த யூரியா ஊட்டமேற்றிய வைக்கோல் தயாரிக்கும் முறை பார்த்தால் மிக மிக எளிதான முறை. இதற்கு முதலில் 4 கிலோ யூரியாவை 60 லிட்டர் தண்ணீரில் நன்றாக கரைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு தார்பாலின் சீட்டில் வைக்கோலை நன்றாக பரப்பி வைத்து கொண்டு இந்த யூரியா கரைத்த தண்ணீரை அதன் மீது எல்லா இடங்களிலும் நன்றாக படும்படி தெளித்து நன்றாக கிளறிவிட வேண்டும். இவ்வாறு சிறிது சிறிதாக அனைத்து வைக்கோலையும் யூரியா கரைசல் கொண்டு தெளித்த பின்னர் அதனை ஒரு சிமெண்ட் தொட்டியில் போட்டு நன்றாக அமுக்கி வைக்க வேண்டும். பின்பு அதன் மீது காற்று புகாத வண்ணம் ஒரு தார்பாலின் கொண்டு நன்றாக மூடி வைக்க வேண்டும். இவ்வாறு இந்த யூரியா கரைசல் தெளித்த வைக்கோலை நாம் 21 நாட்களுக்கு பாதுகாக்க வேண்டும். 21 நாட்களுக்கு பிறகு அதனை திறந்து யூரியா ஊட்டம் ஏற்றிய வைக்கோலை நாம் கால்நடைகளுக்கு தீவனமாக அளிக்கலாம். இவ்வாறு வைக்கோலை அப்படியே தீவனமாக அளிப்பதை விட யூரியா ஊட்டமேற்றி கொடுக்கும் பொழுது மாடுகளின் வயிற்றில் உள்ள அசையூன் நுண்ணுயிரிகள் எண்ணிக்கை அதிகரித்து வைக்கோலின் செரிமானம் அதிகரிக்கப்படுகிறது. இவ்வாறு ஊட்டம் ஏற்றிய தீவனத்தை கால்நடைகளுக்கு 4 முதல் 5 கிலோ வரை கொடுக்கலாம். எனவே பண்ணையாளர்கள், நான் கூறியபடி பசுந்தீவனங்கள் மற்றும் உலர் தீவனங்களை தீவன கட்டிகளாக அல்லது ஊறுகாய் புல்லாக அல்லது யூரியா ஊட்டமேற்றிய தீவனமாக தயாரித்து கொடுப்பதன் மூலம் அவற்றின் செரிமான திறனை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் கால்நடைகளின் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கலாம். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை மதிப்பூட்டிய தீவன பயிர் தயார் செய்தல் உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. அனுராதா அவர்கள்.

0: நிகழ்ச்சியில் தொடர்வது வேளாண் கல்லூரி மாணவியின் விவசாய குரல்.
1: அன்பார்ந்த விவசாய சகோதர சகோதரிகளே, வணக்கம். நான் உங்கள் பாரதி பிரியா. இப்ப நம்ம ஒரு பயிரை விதைப்பதிலிருந்து அறுவடை செய்யற வரைக்கும் பல மாசம் கடினமா உழைக்கிறோம். விதை, தண்ணீர், உரம், தொழிலாளர் செலவு எல்லாமே சேர்த்து பெரும் முதலீடு செய்யறோம். ஆனா அறுவடை முடிஞ்ச அப்புறம் சரியான பராமரிப்பு இல்லாததுனால நம்மளுடைய உழைப்பின் பலம் ஒரு பெரிய அளவுல வீணாகி விடுறது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம பேச போற முக்கியமான தலைப்பு என்னன்னா, அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள், காரணங்கள், விளைவுகள் மற்றும் தீர்வுகள். அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள்னா என்ன? அறுவடை செஞ்ச பின்னாடி பயிர்களை உலர்த்துவோம், சேமிப்போம், போக்குவரத்து, பதப்படுத்துதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் பல நிலைகளை கடக்குது. இந்த நிலையில பயிரின் எடை குறைவதும் தரம் பாதிக்கப்படுவதும் முழுமையா சேதமடைவதும் தான் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள்னு சொல்றோம். தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் போன்ற பயிர்கள்ல இந்த இழப்புகள் 10 முதல் 30% வரை இருக்குது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இழப்பாகும். இவை கண்களில் நேரடியாக தெரியாம கூட போகலாம். ஆனா தானியங்கள் உடைதல், பூச்சி தாக்கம், பூஞ்சை வளர்ச்சி, நிறம், எடை, தரம் குறைதல் எல்லாமே இழப்புகள் தான். அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளின் முக்கிய காரணம்லாம் என்னென்ன பார்க்கலாமா? தவறான உலர்த்துதல். அறுவடைக்கு பிறகு தானியங்கள்ல ஈரப்பதம் அதிகமா இருந்துச்சுன்னா பூஞ்சை தாக்கம், நாற்றம், தரம் குறைதல்லாம் ஏற்படும். குறிப்பா பயிறு வகைகள்ல மற்றும் சிறுதானிய வகைகள்ல இது அதிகமா இருக்கும். போதிய சேமிப்பு வசதி இல்லாமை பல விவசாயிங்க தங்களுடைய தானியங்களை திறந்த இடத்துலயும் பழைய சாக்குப்பைகள்லயும் ஈரமான அறைகள்லயும் சேமிச்சு விடுறாங்க. இதனால எலி, பூச்சி, ஈரப்பதம் மூலமா இழப்பு நமக்கு அதிகமா இருக்குது. பூச்சி மற்றும் நோய் தாக்குதல். பயிர் வகைகள்ல தானிய துளைப்பான், வண்டு அதிகமா சேதம் செய்யுது. சிறுதானியங்கள்ல பூஞ்சை, களிமண் கலப்பு இதெல்லாமே நமக்கு இழப்பை அதிகமா ஏற்படுத்துது. தவறான போக்குவரத்து மற்றும் கையாளுதல் மூலமா அதிகமா நிரம்பிய பைகள், கிழிந்த பைகள், கவனம் இல்லாத ஏற்ற இறக்கம், இதனால தானியங்கள் சிதறி வீணாகிறது. பயறு வகைகளில அறுவடை பிந்தைய இழப்புகள் என்னென்ன அப்படின்னா, இப்ப முதல்ல பயறு வகைகள் என்னென்னு பாத்துருவோமா? உளுந்து, பாசி, துவரை, தட்டப்பயிறு வகைகள்ல அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள் அதிகமா ஏற்படும். ஈரப்பதம் அதிகமா இருந்தா பூச்சி தாக்கம் வரும். நீண்ட காலம் சேமிப்பில் நிறம் மாறுதல் வரும். முளைச்சல் திறன் குறையும், சந்தை மதிப்பு குறையும். பல விவசாயிகள் சொல்றாங்க, பயிர் நல்லாதான் இருந்துச்சு ஆனா சேமிப்புலதான் கெட்டு போச்சுன்ட்டு. இப்ப அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை எப்படி எல்லாம் குறைக்கலாம், அதோடைய தீர்வுகள்லாம் என்னென்னு பார்ப்போம். சரியான உலர்த்துதல். தானியங்களை 2-3 நாள் நன்றாக வெயில உலர்த்தணும். ஈரப்பதம் 10-12% தான் இருக்கணும். இரவுல மூடி வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து ஓப்பன் பண்ணி திரும்பியும் நம்ம வந்து வெயில காய வச்சுக்கணும். அப்புறம் சுத்தம் செய்யணும். கற்கள், மண், உடஞ்ச தானியங்கள் எல்லாமே பிரிச்சு பிரிச்சு எடுத்துடணும். சுத்தமான தானியங்கள் தான் நீண்ட நாள் நிலைக்கும். மேம்பட்ட சேமிப்பு முறைகள். பிளாஸ்டிக் ட்ரம்மு, உலோக தொட்டி, பிக்ஸ், காற்று புகாத பைகள், மூடி வைத்த களஞ்சியம், ஈரப்பதம் இல்லாத இடம், இந்த இடத்துல எல்லாம் நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா நம்ம இழப்புகளை கம்மிப்படுத்திக்கலாம். இயற்கை பூச்சி கட்டுப்பாடு. வேப்பிலை, வேப்பெண்ணெய், சாம்பல், மஞ்சத்தூள் இதெல்லாமே நம்ம பயிர்களை ஸ்டோர் பண்ணும் போது அதுக்குள்ள சேர்த்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சிறுதானியங்களோ இல்ல பயிர் வகைகளோ நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியான போக்குவரத்து. நல்ல தரமான பைகள், அதிகமாக நிரப்பாமல் கவனமா நிரப்புறது, மெதுவாக கையாளுதல், இதெல்லாமே நமக்கு வந்து அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை கம்மிப்படுத்தும். இப்போ நெல்லுல நமக்கு அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள் எல்லாம் என்னென்னலாம் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சரியான

0: சரியான நேரத்துல அறுவடை செய்யாத இருக்கிறது, முறையான உலர்த்தல் இல்லாம ஈரப்பதம் அதிகமா இருக்கும் போதே சேமிச்சு வச்சிடறது, எலி பூச்சி பூஞ்சை தாக்குதல், பழைய சேமிப்பு முறைகள்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு நிறைய இழப்புகள் வரும். இப்ப இதெல்லாம் நம்ம எப்படி மேலாண்மை படுத்தலாம் அப்படின்னா, 80-85% தானியங்கள் முதிர்ச்சி அடைந்த அப்புறமே நம்ம அறுவடை செய்யணும். அறுவடைக்கு பின்னாடி ஒரு 14% ஈரப்பதத்திற்கு கீழே உலர்த்தணும். சிமெண்ட் தர அப்படி இல்லைன்னா தார்பாய் மீது உலர்த்த வேணும். சுத்தமான சாக்கு அல்லது உலோக தொட்டிகள்ல சேமிச்சு வைக்கணும். எலி தடுப்பு முறைகள் பின்பற்றணும். அரசு வழங்கும் பூசா பின், மெட்டல் பின் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் வாங்கி சேமிப்பு முறைகள்ல பயன்படுத்திக்கணும். இது வந்து நெல்லுல நம்ம பயன்படுத்த வேண்டிய மேலாண்மை முறைகள். மக்காச்சோளத்துல அறுவடைக்கு பின்னாடி இருக்க இழப்புகள் என்னென்ன அப்படின்னா, முழுமையாக உலர்த்தாம சேமிக்கிறது, காளான் பூஞ்சை தாக்குதல், தானிய பூச்சிகள், தவறான சேமிப்பு முறைகள். இதெல்லாம் நம்ம எப்படி மேலாண்மை படுத்தலாம் அப்படின்னா, கதிர்கள் முற்றிலும் உலர்ந்ததுக்கு அப்புறம் அறுவடை பண்ணணும். தானிய ஈரப்பதம் 13% கீழே இருக்கணும். இப்ப நெல்லுல 14% பார்த்தோமா, இப்ப மக்காச்சோளத்துல 13% கீழே நம்ம வந்து சேர்த்து வைக்கணும். கதிர்களாகவோ தானியமாகவோ சேமிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா உலர்த்தணும். பூச்சி தாக்குதலை தடுக்கும் பாதுகாப்பு முறைகள் பயன்படுத்தணும். பூஞ்சை பாதித்த தானியங்களை உடனடியா நீக்கிடணும். உளுந்துல அறுவடைக்கு பின்னாடி இருக்க இழப்புகள் என்னென்ன அப்படின்னா, காய்கள் முற்றியவுடன் அறுவடை செய்யாம இருக்கிறது, காய்கள் உடைஞ்சு தானியங்கள் விழுற வரைக்கும் அப்படியே நிலத்திலே விட்டுறது, புழு மற்றும் வண்டு தாக்கிட்டாலையுமே அதை கிளீன் பண்ணாம அப்படியே வச்சிடறது, ஈரப்பதம் அதிகமா இருக்கும் போது சேமிச்சு வைக்கிறது. இதெல்லாம் நம்ம எப்படி மேலாண்மை படுத்தலாம் அப்படின்னா, 80% காய் பழுத்த உடனே அறுவடை செஞ்சிடணும். தார்பாய் விரிச்சு அது மேல நம்ம காய் போட்டு அடிக்கணும். முழுமையா உலர்ந்த பின்னாடி சேமிச்சு வைக்கணும். நீம் விதை தூள், வேப்பெண்ணெய் போன்ற இயற்கை பாதுகாப்பு முறைகளை நம்ம பயன்படுத்தலாம். அன்பார்ந்த விவசாய நண்பர்களே, நாம் விளைவிக்கும் ஒவ்வொரு தானியமும் ஒவ்வொரு காய்கறியும் நம்மளுடைய உழைப்போட சின்னம். அறுவடைக்கு பின்னாடி இழப்புகளை குறைச்சா கூடுதல் செலவு இல்லாம, கூடுதல் நிலம் இல்லாம வருமானத்தையும் உயர்த்த முடியும். சிறிய கவனமும் சரியான முறையும் நல்ல சேமிப்பு இதுவே நமது உழைப்பின் முழு பலனையும் தரும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை வேளாண் கல்லூரி மாணவியின் விவசாய குரல் கேட்டீர்கள்.
2: உழவர் உலகம். இது விவசாயிகளின் வியர்வை மற்றும் வெற்றிக்கான குரலோசை.

வாசிப்பு வடிவழகி கபிலன். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கான அனைத்து ஆயத்த பணிகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. கடந்த 23ஆம் தேதி 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள், நுண் பார்வையாளர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், கண்காணிப்பாளர்கள், உதவியாளர்கள் என அனைவருக்கும் தேர்தல் ஆணையம் பயிற்சி அளித்துள்ளது. இந்த தேர்தலில் 10 லட்சத்திற்கும் கூடுதலான தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த தேர்தலில் முன் எப்போதும் இல்லாத வகையில் 85.1% வாக்குகள் பதிவாயின. கரூர் சட்டப்பேரவை தொகுதியில் அதிகபட்சமாக 89% வாக்குகள் பதிவாயின. வாக்கு எண்ணிக்கையொட்டி பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர், துணை ராணுவப் படையினர் உள்ளிட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கூடுதல் காவல்துறையினர் பணி அமர்த்தப்பட்டுள்ளனர். மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் சில பகுதிகளில் இயல்பு நிலைக்கு கூடுதலான வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் நாடு முழுவதும் இந்த வெப்பநிலை இருக்காது என்றும் அவர் கூறினார். இந்திய வானிலை ஆய்வு மையம் அளிக்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி கோடை வெப்பத்தை திறம்பட சமாளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். இம்மாதத்தின் 2 மற்றும் 4வது வாரத்தில் சில இடங்களில் கூடுதல் வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் அவர் கூறினார். இருப்பினும் முதல் மற்றும்

மூன்றாவது வாரங்களில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பு நிலையையொட்டியே வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோடைக்காலத்தில் மழைக்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் கூறினார். இரவு நேர வெப்பநிலை அதிகரிப்பதால் நகர்ப்புறங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு அசௌகரியம் ஏற்படக்கூடும் என்றும் அவர் கூறினார். எல்னினோ தட்பவெப்ப ஏற்ற இறக்க நிலை தற்போது காணப்படுவதாகவும் தென்மேற்கு பருவமழைக்கான வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோடைக்கால வெப்பநிலையை எதிர்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர், மாநில மற்றும் மாவட்ட அளவில் முன்னெச்சரிக்கைக்கான பணிகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பொதுமக்கள் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். கடும் வெயில் சுட்டரிக்கும் நேரங்களில் உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரசார் பாரதியின் புதிய தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. தகவல் தொடர்பு நிபுணரான திரு ஜோஷி திரைப்படத்துறையில் பல்வேறு படைப்புகளை உருவாக்கியுள்ளார். அவரது நியமனம் குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், திரைப்படம், இலக்கியம், விளம்பரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆக்கப்பூர்வமாக செயலாற்றியவர் திரு ஜோஷி என்று குறிப்பிட்டார். நாட்டின் கலாச்சாரத்தை மக்களிடையே எடுத்துச் செல்லும் பிரசார் பாரதியில் அவரின் தலைமை பங்களிப்பு முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவ மாணவியருக்கு தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. டெலி கவுன்சிலிங் சேவையை 1446 மற்றும் 104 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு மாணவர்கள், பெற்றோர்கள் தேவையான ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம். 24 மணி நேரமும் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் கட்டணமின்றி இந்த சேவை வழங்கப்படுவதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ரயில்வே கோட்டத்தில் கடந்த நிதியாண்டில் 12 லெவல் கிராசிங்குகள் அகற்றப்பட்டு பாலம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பயணிகளுக்கான பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் லெவல் கிராசிங்குகளுக்கு பதிலாக 7 சுரங்கப்பாதைகள், 3 மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே குளத்தூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்துள்ளன. கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. டென்மார்க்கில் இப்போட்டி இரவு மணி 9:30 தொடங்குகிறது. சென்னையில் நடைபெற்று வரும் IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் மும்பை அணி சற்று முன்வரை 6 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்த அணியில் தீப்தி சர்மா, ஸ்மிருதி மந்தனா, ஷஃபாலி வர்மா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் இரவு 8:05. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேர்கள் எதிர்பார்த்திருந்த இளங்காற்று நிகழ்ச்சி வந்தாச்சு. இன்றைய இளங்காற்றில் திரை இசை பாடல் கேட்கலாம். முதல் பாடலாக காதலே நிம்மதி திரைப்படத்திலிருந்து.

நேரம் இரவு 8:11 நிமிடம். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இளங்கா ட்ரெயில் திரையிசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தேடினேன் வந்தது, திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் இரவு 8:21 நிமிடம். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இளங்காற்றுடன் இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் பாடல் பொன்மணம் திரைப்படத்திலிருந்து.

கேட்ட பாடல் மின்னலை திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றது. நேரம் 8:37 நிமிடம். இளங்காற்று நிகழ்ச்சியில் திரை இசை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:42 கொண்டிருக்கிறது. கேட்டுட்டு இருக்கிறீங்க இளங்காற்று. மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தில் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:48 ஆகிக்கொண்டிருக்கிறது. கேட்டுட்டு இருக்கிறீங்க இளங்காற்று நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காதல் கொண்டேன்.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது இளங்காற்று. இனி தொடர்வது 9 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: Good evening. This is Akashvani. I am Valsa Williams with the news at 9. The headlines. Nearly 90% voter turnout recorded in re-polling at 15 booths of 2 assembly constituencies of West Bengal. Counting of votes on Monday for assembly.

கேட்ட பாடல் வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நேரம் இரவு 10:22. தாலாட்டும் தென்றலோடு இணைந்திருக்கிறீர்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தர்ம யுத்தம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் இரவு 10:27. எஃப்எம் ரெயின்போ 102.6 தாலாட்டும் தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வர இருக்கும் அடுத்த பாடல் கர்ஜனை திரைப்படத்தில் உள்ளது.

கேட்ட பாடல் ஆண் பாவம் திரைப்படத்தில் இடம்பெற்றது. நேரம் இரவு 10:37. தாலாட்டும் தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தென்றலே என்னை தொடு.

மனதை வருடும் கீதங்களாய் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தாலாட்டும் தென்றல் எஃப்எம் ரெயின்போ 102.6. நிகழ்ச்சியில்

கேட்ட பாடல் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி திரைப்படத்தில் இடம்பெற்றது. தாலாட்டும் தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மாமியார் வீடு திரைப்படத்தில் உள்ள பாடல்.

நேரம் இரவு 10:57 ஆகி கொண்டிருக்கிறது. தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சிங்க. நிறைவாக ஒலிக்கும் பாடல் தம்பிக்கு எந்த ஊர் திரைப்படத்திலிருந்து.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 11 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம்பெற காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்க போக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம். நாளை காலை 7 மணிக்கும் 7:25 வணக்கம் பரணி, 8:02, 8:30, 8:55 ஆகிய நேரங்களில் திரையருவி, காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், காலை 9:02 ஆனந்த பூங்காற்று. நாளை ஆனந்த பூங்காற்றில் வாழ்க்கையை மாற்றும் நல்ல பழக்க வழக்கங்கள், 10:02 மனம் விரும்புவதை திரை இசை பாடல் கேட்கலாம். பதினோரு மணிக்கு அஞ்சல் பெட்டி எண் 111. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துகள். 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதியே. நாளைய சிநேகிதியின் தலைப்பு, பெண்ணின் பலம் பொறுமையா கோபமா. நண்பகல் 1 மணிக்கு நலம் தானா, இதில் மழலை குழந்தைகளின் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார்

குழந்தைகள் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பிரசன்ன நாராயணன் அவர்கள். 1:10 தொடர்ந்து நலம் தானாவில், சாப்பாட்டை தவிர்ப்பது உடல் நலத்தை குறைக்கிறதா இல்லை உடல் எடையை குறைக்கிறதா? 1:55 திரையிசை, 2:15 மணித்திருநாடு. நாளைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில் சோகராய் ஆர்ட்ஸ் பற்றிய தகவல். 3:02 குக்கு திரையிசை பாடல். நாளை மாலை 4:02 பொதிகை தும்பி திரையிசை. 5:02 அரும்பு மொழிகள் திரையிசை பாடல் கேட்கலாம். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 6:40 பக்தி மாலை. 7:00 திரை இசை. நாளை 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி. மணிகண்டன். 7:25 நம்மை சுற்றி. 7:30 உழவர் உலகம். நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கறவை மாடுகளை தேர்வு செய்தல் குறித்த உரையினை வழங்குகிறார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை மரபியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் டி. ரவிமுருகன் அவர்கள்.

நாளை இரவு 8:05 இளங்காற்று, இதில் திரை இசை கேட்கலாம். 9:15 திரை இசை, இரவு 9:30 இலக்கிய சாரல். நாளைய இலக்கிய சாரலில் திருப்பாவையில் கற்பனை திறன். 10:00 தாலாட்டும் தென்றல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் கேட்டது நாளை நமது நிலையத்தில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி தொடர்வது 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் திரைகானம். இதில் நெஞ்சமறப்பதில்லை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா.

ஒலித்த அந்த பாடல் குங்குமம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல். ஒலிக்கவிருக்கும் பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர் பி சுசீலா.

0: 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய திரைகானம் கேட்டீர்கள்.
1: ஏ சாக்ஷி, எனக்கு 100,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படினா எனக்கு 100,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இத ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி குடுக்குறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்கெல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் இரவின் மடியில். இதில் மனசுக்குள் மத்தாப்பு, கிருஷ்ணன் வந்தான், சின்ன பூவே மெல்ல பேசு திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

நேர்கள் இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி கிருஷ்ணன் வந்தான் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

சுவரில் ஒரு போஸ்டரை தான் சுத்தமாக ஒட்டி பார்த்தேன். போரிங் போட்டு கைகெடுக்க பம்பு செட்டும் போட்டு பார்த்தேன். கவரிங் நகை செஞ்சு பார்த்தேன், தவறி கூட விற்கவில்லை. கடலை வித்தும் காசு வல்ல உடலை விற்க வழி.

நேயர்கள் இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை கிருஷ்ணன் வந்தான் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி சின்னப்பூவே மெல்ல பேசு திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் பார்மகளை பார் குங்குமம் திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் பார்மகளை பார் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

கஜே குத்த கஜே குஞ்சன குத்த கஜன குண்டிடி குத்த கடிடி குத்தரை கட்ட கட்ட கத்தரை கடத்தும் தரை கடத்தும் தத்யம் தத்யம் தத்தா குத்தா தக்கிட்ட தக்கதின் நம்பதி குத்த கஜன குத்த கத்த திக்கு குத்த கடிடிம் டிம் குண்டி குத்த கட்ட தத்தி தக்கரை கடத்தும் தா தக்கதி.

ஜன்னம் தாம் கடிதம் தாம் கடிதம் தாம் கடிதம் தாம் பாபாரி பாபா தரி தரி தரி தரி தானி தானி தானி தாப்பா காட்டி தட்டி தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு தங்கடத்துக்கு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் கௌரவம், சிவகாமியின் செல்வன், அரங்கேற்றம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். துவக்கமாக கௌரவம் படத்திலிருந்து பாடல்கள். ஒலிக்கும் பாடலை பாடியிருப்பவர் டி எம் சவுந்தரராஜன்.

0: அண்ணா, நீ எங்கடா போவே?
1: நான் எங்க போகும் தெரியுமா? எனக்கு யார தெரியும்? போகணும்னு மட்டும்தான் தோன்றது. ஆனா எங்க போறதுன்னு தோன்றியே
0: கண்ணா.
2: செல்மா, எங்கடி இந்த பைய?
0: போயிட்டா?
2: அதை விட்ட போயிட்டானா? அவளுக்கு பெரிய மனுஷன் ஆகிட்டான். அவன் அவன் என்ன கண்டிக்கலாம்? நான் அவனை கண்டிக்கப்படாத. அது வேற ஒண்ணும் இல்லடி, கிழிக்கு ரக்கம் முளைச்சு எடுத்து அடுத்தவங்க பறந்து போயிடுத்து.

நேயர்கள் இதுவரை கௌரவம் படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இனி சிவகாமியின் செல்வன் படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தறிக்கைகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं किरण शर्मा।

0: நேரம் 4:10, ஆகாஷ்வாணி 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை.
1: பொங்கும் மங்களம் வெட்டிக்காவல கே என் சசிகுமார் அவர்களின் நாகஸ்மரேசி கேட்கலாம்.
2: ஆலப்புழை எஸ் விஜயகுமார் அவர்கள் தபில்.
1: முதலில் துடுக்கூக்கல தியாகராஜரின் பஞ்சரத்ன கீர்த்தனை, கௌளை ராகம் ஆதிதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை வெட்டிக்காவல கே என் சசிகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். ஆலப்புழை எஸ் விஜயகுமார் அவர்கள் தபல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் துவக்கமாக தேவி தரிசனம் படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினர் பாடியுள்ள பாடல்.